நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்மா அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 12 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2 தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் தன்யாசி.

0: இதுவரை வலம் வந்தது தன்யாசி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறள் அமுதம் ஊழ் 38 அதிகாரம் 6வது குறட்பா.

வருந்தி காப்பாற்ற முயன்றாலும் நல்லூள் இல்லாத போது எதுவுமே ஆகாது. கொண்டு போய் வெளியே சொரிந்தாலும் நல்லூள் இருந்தால் நம் பொருள் போகாது.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களேன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலைமணி 6:10 இணைந்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 ஆனந்தராகும். 6:35 இளம் உழவரின் வெற்றி கதை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் இன்று இளையோருக்கு ஹோர்மோஸ் நீரிணை பற்றிய தொகுப்பு. தொடர்ந்து செய்திச் செய்திகள். தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் வழங்கும் மருத்துவ நீரம் ஆகியன இடம்பெறும். 8 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இயற்கையே உயிரே. உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடரில் இன்று ஆற்றலே ஆதாரம். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் மேலாண்மை துறை இணை பேராசிரியர் முனைவர் என்.டி. ஸ்ரீநிதி விகாசினி அவர்களுடன் நீர்முகம் கேட்கலாம். திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையம். திருவாரூர் பூதமங்கலம் AMZ ஜியாவுதீன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. காலை 10 போடு ஆட்டம் போடு. 10:30 அபூர்வ சகோதரர்கள் ராஜா சின்ன ரோஜா திரைப்படங்களிலிருந்து இருபட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:00 மங்கையர் உலகத்தில் இன்று இந்த விடுமுறையில் மகிழ்ச்சியை தந்த தருணத்தை பற்றி தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 காவிய கானங்களாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று மண்வளம் காத்திடும் மண்புழு உரம் தயாரிப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ராதிகா அவர்கள். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம், ஏ பாண்டியராஜ் குழுவினரின் கரகாட்ட பாடல்கள். 3 வரும் இசைத்தூரல். 4 வண்ணக்கோலங்கள்.

4:30 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள் தொடரும். மாலை 5 மணிக்கு பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷணா மரியாஷாலி அவர்கள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 இலக்கிய பேழையில் இன்று காலச்சக்கரம் உரை வழங்குகிறார் கவிஞர் க. புத்திர சிகாமணி அவர்கள். தொடர்ந்து 3 வேந்தர்களும் 3 உண்மைகளும் ஏ. ராஜேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 7:25 உழவர் உலகத்தில் இன்று லாபம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு திருச்சி TNPL 2ஆம் அலகின் உதவி மேலாளர் ஏ. செல்வராஜ் அவர்கள் பங்கேற்கும் நீரலை நிகழ்ச்சி. 8:00 இரவு இசை இனிமே, 9:15 இசைக்கும் இனியராகும், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:00 இதயராகும், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9:00 அரங்கசியில் திருச்சி கே. ரமேஷ் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம், NC மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரலில் மிருதங்க தாளவாதி நிகழ்ச்சியில் ஆண்டான் கோவில் AV சுந்தரராஜன், திருவாளப்புத்தூர் GR செந்தில்குமார் ஆகியோரின் மிருதங்க இசை கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:07 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திமடல். 10:00 அரங்கசியில் பாலக்காடு KV நாராயணசாமி அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம், நாகையார் முரளிதரன் அவர்கள் வயலின், பி. ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி. மோகன்ராம் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று விளம்பர காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சு நடத்தினார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவையொட்டி மேல்நெறியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில், சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் ஓட்டுநர் உயிரிழந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் பேண்டர் ஆட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷிய ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு.

0: technical and procedural aspects related to the incident. The Central Bureau of Investigation has arrested the top executive of Reliance Communication Group, Amitabh Jhunjhunwala, in a bank fraud case. The agency said that he was the group managing director of Reliance Communications Group and was controlling the affairs of important functions like corporate finance, banking, and utilization of funds. It is alleged that due to misutilization of loan funds, the banks suffered wrongful losses. The Enforcement Directorate has provisionally attached 14 immovable properties belonging to Gyan Sagar Educational and Charitable Trust worth around 1,600 crore rupees located at Ramnagar in Punjab under the provisions of the Prevention of Money Laundering Act. US President Donald Trump has said that Israel and Hezbollah have agreed to dial back fighting after he held talks with Israeli Prime Minister Benjamin Netanyahu and communicated with the Lebanon militant group through mediators. Trump announced the development in a social media post following his call with Netanyahu. US President said there will be no troops going to Beirut and any troops that are on their way have already been turned back. He said that Hezbollah had agreed that all shooting will stop, that Israel will not attack them and they will not attack Israel. In hockey, India registered a commanding 4-1 victory over Korea in their third Pool A match of the Men's Under-18 Asia Cup in Kakamigahara, Japan yesterday. With the win, India moved level on 6 points with Korea and Japan in Pool A. The top two teams for each pool will advance to the semifinals. India will take on Chinese Taipei in their final pool match tomorrow. In Uttarakhand, UNESCO World Heritage Site Valley of Flowers, located in Chamoli district, has been open to tourists. Forest Department has appealed to visitors to cooperate in the conservation of the valley's rich biodiversity and rare plant species. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
3: உலகத்தில் விலங்குகளிலிருந்து வேறுபடுகின்றவன் மனிதன். அவன் குடும்பமாக வாழத் துவங்கினான். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாக வாழ முற்படுகின்ற பொழுது தற்காலத்திலே பார்த்தால் பண்பாடுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டே வருவதை காண முடிகின்றது. பிள்ளைகள் கல்வி கற்ற பிறகு அவர்கள் வேலைவாய்ப்பு எய்தி வளர்ந்த காலத்தில் பெற்றோர்களையெல்லாம் புறந்தள்ளுகின்ற காட்சியை காண்கிறோம். இந்த நிலையெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சிறு பிள்ளைகளிலிருந்து வளர்க்கின்ற பொழுதே நீதி நூல்களையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி வளர்த்தார்கள்.

தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இளமையில் பிள்ளைகள் உள்ளத்தில் எதை விதைக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆகவேதான் உலகத்திலேயே தமிழிலேதான் நீதி நூல்கள் பரவி கிடக்கின்றது. அந்த நீதி நூல்கள் இருந்ததினாலேதான் தற்காலத்தை விட முற்காலத்தில் குடும்பம் என்பது ஒரு கோயிலாக இருந்தது. தற்காலத்திலே சொல்லுவார்கள், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். அப்படி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக ஒரு கோயிலாக அந்த காலத்தில் விளங்கியது என்றால் அவர்களுக்கு இளமையிலேயே நீதி நூல்களை எல்லாம் கற்பித்ததுதான் காரணம். ஆனால் தற்காலத்திலே பார்த்தால் பிள்ளைகள் பெற்றோர்களை புறந்தள்ளி விடுகின்றார்கள். பார்ப்பதற்கு மிக கொடுமையாக இருக்கிறது. உலகத்திலே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் தெரிகின்றது. இவையெல்லாம் எங்கே மானுடம் சிதைந்து வருகிறதோ என்று நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. சிறுபிள்ளையிலேயே ஆசார கோவிலே ஒரு பாடலை சொல்லிக் கொடுப்பார்கள். காலையில் எழுந்த உடனே நல்ல நீதியை நினைக்க வேண்டும், நல்லதையே நினைக்கணும், நல்ல உயர்ந்த பொருளை பற்றியே சிந்திக்கணும். சிந்தித்த பிறகு அன்று காலை பொழுதிலேயே தாய் தந்தையரை வணங்கி நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று ஆசாரக்கோவையிலே ஒரு பாடல் அழகாக சொல்லும்.

0: தான் செய்யும் நல்லறமும் உன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. தமிழகத்திலே சொல்லுவார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த குருவையும் தெய்வத்தையும் தேடுவதற்கு முன்னால் நமக்கு கண்கண்ட தெய்வங்களாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இறைவனிடத்தில் வேண்டுகின்ற பொழுதே தன்னை பிள்ளையாகவே நினைத்து அடியார்கள் எல்லாம் வேண்டுவார்கள். ராமலிங்க அடிகள் அப்படிதான் சொன்னார், தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன், இங்கனக்கும் பேசியன் தந்தையும் தாயும் பொடித்திருமேனியம்பலத்தாடும் புனித நீயாதலால் எம்மை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பாம் என்று இறைவனை கூட அம்மையப்பனாக அடியார்கள் எல்லாம் பாவித்து பாடியிருக்கிறார்கள். ஆகவே வளர்கின்ற காலத்தில் ஒரு பிள்ளைக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர்கள். அவர்கள் முதுமையடைந்த காலத்தில் ஆலம் விழுதுகளெல்லாம் ஆல மரத்தை எப்படி தாங்குகின்றதோ அதுபோல பிள்ளைகளாகிய நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் எந்த களைப்பும் அவர்களுக்கு ஏற்படாதவாறு பெற்றோர்களை நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். அதுவே நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும், வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

நம்பிக்கையை நம்பினால், தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டால், உழைப்பின் மேன்மையை உணர்ந்தால், எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனையோடு வாழ்ந்தால், மனித நேயத்தை கடைபிடித்து வாழ கற்றுக்கொண்டால், பிறக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிய நாளாகவே அமையும். புதியதொரு காலை இணையற்ற இறைவனே என் இசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் பித்துக்குழி முருகதாஸ் குரலில்.

வாழ்வின் நிச்சயமற்ற தன்மைகள் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றன. அவற்றை தவிர்க்க இயலாது. அவைதான் நம் மன வலிமையை கூட்டுவதுடன் முடிவெடுக்கும் திறமையையும் அதிகரிக்க உதவுகின்றன. ஆகவே கடினமான காலங்கள்தான் நாம் மிகச்சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன. தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிருந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் பி எஸ் சசிரேகா, எம் ஒய் நஸ்ருதீன் குரல்களில்.

எந்த கவலையும் நம் எதிர்காலத்தை மாற்றாது, எந்த வருத்தமும் நம் கடந்த காலத்தை மாற்றாது. அதனால் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு முன்னேறி செல்வதே சிறந்தது. கவலைகளை யார் தந்தால் என்ன, புன்னகை நம்மிடம்தானே இருக்கிறது. சிரித்துக்கொண்டே ஒவ்வொரு நாளையும் இனிதாய் வரவேற்கலாம். ஆனந்த ராகத்தில் இனிவரும் பாடல் பி. சுசிலா குரலில்.

கேட்டிணைந்திருக்கிறோம். மாநகராகம் திருச்சி மறைமாவட்டம் காட்டூர் புனித அந்தோனியார் ஆலய 58 ஆண்டு திருவிழாவில் இன்று மாலை 5:30 கொடிபவனி திருப்பலி நடைபெறும். கரூர் மாரியம்மன் ஆலய வைகாசி பெருவிழாவில் இன்று இரவு 7 பின்னமர வாகனம். கும்பகோணம் நாதன்கோவில் ஜெகநாத பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை 10:30 ஸ்ரீ வானமாமலை ஸ்ரீ மதுரகவி ராமானுஜ ஜீயர் சுவாமி மங்களாசாசனத்துடன் உற்சவர் திருமடத்திற்கு எழுந்தருளி திருமஞ்சனம் மாலை கருட வாகனம். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: உழவர் பெருமக்கள், உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 19 நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெஞ்சமும் வேண்டும் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளை துணையாக கொண்டு, அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் ஆக்கிக் கொள்வதே வெற்றிக்கான ரகசியம் என்று புதுமை பெண்ணாக வீறு நடை போடுபவர்கள் பலர். அந்த வகையில் அன்பு, அறம், நேர்மை இவற்றை மட்டுமே மூலதனமாக கொண்டு சிறுதானியத்திலும் பாரம்பரிய அரிசியிலும் மதிப்பு கூட்டு பொருள் தயாரித்து வீறு நடை போட்டு விற்பனை செய்யும் அரியலூர் ஆர். உதயபாரதி அவர்கள்தான் இன்றைய இளம் உழவரின் வெற்றி கதையில் வலம் வருகிறார். வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: சமையல் அறையில தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிறவங்க தான் பெண். விதவிதமான உணவை நல்ல ருசியா சமைச்சு குடும்பத்தையே தன்வசம் ஆக்கிக்கிறவங்க தான் பெண். அந்த வகையில நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் தாண்டி மற்றவர்களிடமும் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், தேடல் எப்போ முத முதல்ல உங்களுக்கு வந்தது?
1: ரெண்டு குழந்தைங்க, பொண்ணு ஒண்ணு, பையன் ஒண்ணு. கணவர் சமையல் தெரியாம சொல்லிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப கணவர் வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, சாப்பாடு நல்லா இல்ல, எதுவுமே திட்ட மாட்டாங்க. அப்படிங்கும் போது குழந்தைங்களும் பிறந்தாச்சு, எதுவுமே தெரியாம இருந்துட்டு. ரெண்டு குழந்தைங்களும் அவங்களுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கி கொடுக்கணும், எஜுகேஷன் ஆகட்டும், ஹெல்த், வெல்த், இதில் நிறைய கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். எனக்கு நிறைய டைம் கிடைச்சிது. குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது அவசர அவசரமாக போகிறாங்க, சாப்பிடாம போவாங்க, சாப்பிட்டும் போவாங்க, காலைல எழுந்திருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமானதாக கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஒன்று ஒன்றா தேடல ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் சத்துமாவு எங்களுக்கு ஐடியா வந்தது, சரி குழந்தைங்களுக்கு செய்வோம் அப்படின்ட்டு. அப்படி செய்யும் போது முளைக்கட்டி செய்யணும், அது முளைக்கட்டுறதுல உயிர் சத்துக்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அத்தை நிறைய அவங்க மருத்துவராக இருந்தாங்க, அதனால நிறைய சொல்லுவாங்க, இப்படி கொடுக்கணும் பாரதி, அப்படி கொடுக்கணும் பாரதின்னு. ஒன்று ஒன்றா அப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போது சிசக்தி அவார்டுக்கு நான் நாமினேட் பண்ணியிருந்தேன். ஃபைனல் ரவுண்டுக்கு வரும்போதே எனக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அரியலூர்ல விதை திருவிழா போட்டிருந்தாங்க. சரி, நம்ம அங்க போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனச்சு. இருந்தாலும் அங்க போகணும்ன்ற ஒரு உந்துதல் மட்டும் இருந்துச்சு. என்னோட லக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யறவங்க, விதை திருவிழான்னு ஒண்ணு இருக்கு, இப்பெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி, கொஞ்சம் யோசிச்சுட்டு பயந்துகிட்டு தான் எல்லாருமே அவங்க நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு ஒரு 12 பேருமே என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. எல்லாருமே, அனைத்து பேருமே வந்து இயற்கை விவசாயம் பண்றவங்க தான். முன்னாடி எனக்கு வந்து

0: விவசாயம் தெரியாது, படிச்சுட்டு அப்படி நேரடியாக கல்யாணம் ஆனதுனால தெரியலை. விசிட்டிங் கார்டு அந்த நோட்டீஸ் கொடுப்பாங்களே, அதை நம்ம பத்திரமா எடுத்துகிட்டு வந்து என்னமோ அதில் கையிலே இருந்துச்சு. இருந்து சரி பேசி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு பேசும்போது சான்ஸே இல்லை. அம்மாடி உனக்கு என்ன உதவி வேணும் கேளு, நான் செய்கிறேன். நாங்கள் விவசாயம் செய்கிறதோட சரியான நீ அதை மதிப்பு கூட்டி விற்கிற, நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் கொண்டாந்து தரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கொண்டாந்து தருவாங்க. அப்படி ஒரு ஒரு பொருளாக இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சு. அதை ஃபஸ்ட்டு 19 பொருள் தான் போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சத்து மாவு இதெல்லாம் முளைக்கட்டு அப்படி முளைக்கட்டி செய்கிறது, நம்ம குழந்தைங்க மாதிரி தானே கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு பண்ணதுதான் மேம். இப்போ 30 ப்ராடக்ட்ஸ், அதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கருடன், காட்டியானம், பூங்கர் அரிசி, ரத்தசாலி அப்படின்னு ஒன்று ஒன்று ஒன்றா விவசாயிங்க அவங்க புக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. வீட்டுக்கே வந்து அறிமுகப்படுத்திட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணுப்பா, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவளும் அந்த இயற்கையான முறையில் அரிசிலேருந்து விளைஞ்ச அவளுக்கு கொண்டாந்து கொடுத்து இது நீ செஞ்சு பாருப்பா, இந்த மாதிரி மதிப்பு கூட்டி பண்ணிப்பாரு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஐடியாவும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கே விதை திருவிழா நடந்தாலும் எங்களுக்கு இன்வைட் பண்ணுவாங்க, வாங்க வந்து ஸ்டால் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நம்மளையும் பேச விடுவாங்க.
1: அருமை அருமை. அதாவது உங்களுடைய தேடல் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது அதுல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் விதை திருவிழால வந்துட்டு உங்களோட தேடலுக்கான விடை கிடைச்சிருக்கு இல்லைங்களா?
0: கண்டிப்பா மேம்.
1: விவசாயிகளும் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்திருக்கிறாங்க.
0: கண்டிப்பா.
1: இப்போ அவங்ககிட்ட இருந்துதான் இன்னமுமே உங்களோட மதிப்பு கூட்டு பொருளுக்கான விலை பொருட்களை வாங்கிக்கிறீங்க. இப்போ சிறுதானியத்துல மட்டும் நீங்க எத்தனை மதிப்பு கூட்டு பொருள் தயார் பண்றீங்க மேம்?
0: அதுக்கு கணக்கே கிடையாங்க, நம்ம பண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம மார்க்கெட்டிங் தான் மெயினா பார்க்கணும். நல்ல பொருள் பண்ணோம்னா தானாவே தேடிட்டு வருவாங்க.
1: எவ்வளவு பொருள் இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டா?
0: ஒரு 20+ விட வந்துருங்க மேம். அதுலயும் நிறைய பண்ணலாம். இப்ப சத்து மாவு பண்ணலாம், அதுலயும் இப்ப மூங்கில் அரிசிலயுமே சத்து மாவு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அதுலயே பொங்கல் மிக்ஸ், அடை மிக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம அதுலயே உப்மா எல்லாமே பண்ணிக்கலாம். அது கவுனி அரிசின்னு அந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு,
1: அதாவது இந்த பாரம்பரிய அரிசியிலையும் நீங்க மதிப்பு கூட்டு பொருள் தயார் பண்ணி விக்கிறீங்க?
0: கண்டிப்பா. ஆமாங்க மேம்.
1: நீங்க செஞ்சு கொடுத்த பொருட்கள்ல குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த மதிப்பு கூட்டு பொருள்னா எது மேம்?
0: புட்டு, இடியாப்ப, கொழுக்கட்டை, அது ரொம்ப பிடிக்குங்க மேம்.
1: சரி சரி. அம்மா இதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிஷ்
0: ஹெல்த் மிக்ஸ் தான் மேம்.
1: ஹெல்த்
0: அடிச்சு சொல்லுவேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா குட்டீஸ்க்குமே, எங்க குழந்தைங்க சார்பாக எல்லா குழந்தைங்களுமே என் குழந்தைய நினைச்சா கஸ்டமர்ஸும் அவங்களும் நம்ம குழந்தைங்க தான்.
1: அப்படி அதனால ஹெல்த் மிக்ஸ்ல நீங்க
0: அதுல கஸ்டமர்ஸே சொல்லுவாங்க யூனிக்னஸ் இருக்கு ரொம்ப. அது மேபி நான் ஒரு அன்பா ரொம்ப அக்கறையா பண்றதுனால இருக்கலாம், ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ஒரு பொருள் குறைஞ்சா கூட பண்ண மாட்டேன். அது முளைக்கட்டுறதுலயும் ஒன்னு ஒன்றும் வேரி ஆகும், டைம் வேரி ஆகும். கேழ்வருக்குனாக்கா கேழ்வருக்குல இல்லாத சத்துக்களே கிடையாது. இப்போ ஒன்று ஒன்றுலயும் ஒரு ஒரு சத்து இருக்குனாக்கா கேழ்வருக்குல மட்டுமே விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன், கால்சியம், மினரல்ஸ் எல்லாமே அடங்கியிருக்க ஒரே தானியம்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு தான். அதனால அது போடுறது, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, அரியலூர்ல எல்லா தானியமும் மேக்சிமம் கிடைச்சிரும். அதனால அந்த மாதிரி கொடுக்கறது பார்த்து பார்த்து பண்ணுவேன். ரொம்ப அந்த பாட்டில் அதை தூக்கிட்டு திரும்ப வளக்கி வச்சுட்டு திரும்ப பார்த்தா கூட எத்தனை மாசம் கழிச்சாலுமே அந்த அரோமம் அதே மாதிரியே இருக்கு அப்படிம்பாங்க. இந்த ப்ராடக்ட் நல்ல 30+ ப்ராடக்ட்ஸுமே அப்படிதான் இருக்கும்பாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: இப்போ எந்த ஒரு பொருள்லையுமே நமக்கு குவாலிட்டி தரம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்க தயார் பண்ற இந்த சிறுதானிய பொருட்களுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு இல்ல தரத்தை அப்படியே வச்சுக்கிறதுக்கு தயார் பண்ற யுக்தியா நீங்க என்ன கடைபிடிக்கிறீங்க?
0: ஃபுல் டெடிகேஷன் மட்டும்தான். என் குழந்தைதான் கஸ்டமர்ஸும். நான் வாங்கினாக்கா ஒரு பொருளை வாங்குறது என்னென்ன யோசிப்பேன், என்னென்னலாம் எதிர்பார்ப்பேன், அதே தான் கஸ்டமர்ஸும் எதிர்பார்ப்பாங்க. அந்த இடத்துல இருந்து பார்ப்பேன், எம்பதியா இருந்து பார்த்தோம்னா முடிஞ்சிருச்சு.
1: சூப்பர் சூப்பர் மேம். மதிப்பு கூட்டு பொருள் தயாரிப்புல ஈடுபட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமா நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க?
0: 10 வருஷமா
1: மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் மேம். நிறைய பேர் உங்களை தொடர்பு கொள்ளணும்னு கூட நினைக்கலாம். உங்களோட அலைபேசி எண் சொல்லுங்க மேம்.
0: 75 98 23 81 42.
2: 75 98 23 81 42.
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ மேம்.
2: தன்கையே தனக்குதவி, உலகிற்கு ஆரோக்கியத்தை விட்டு செல்வது, உதவியவர்க்கு நன்றி கூறுவது, செய்யும் தொழிலில் முழு அர்ப்பணிப்பு, பயம், பக்தி, இவையே வாழ்க்கைக்கான அடித்தளங்களாக என்னுள்

0: தான் புதைத்து கொண்ட பொக்கிஷங்கள் அப்படின்ட்டு இதுவரை இளம் உழவரின் வெற்றி கதையில் வளம் வந்தவர் அரியலூர் ஆர். உதயபாரதி. நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, குறுவை சாகுபடி செய்ய தயாராகும் விவசாயிகள் தங்கள் வயலை சமன்படுத்துவது மிக முக்கியமானதாகும். இதனால் அனைத்து நாற்றுகளின் வளர்ச்சியும் ஒரே சீராக நன்றாக அமையும். இல்லையெனில் பள்ளமாக இருக்கும் இடங்களில் நடப்படும் இளம் நாற்றுகள் அழகிவிட வாய்ப்புள்ளது. எனவே மேடு பள்ளமில்லாமல் பரம்படித்து சமன்படுத்தி நாற்றுகளை நடவு செய்ய வேண்டுமாறு சாக்கோட்டை உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் லாபம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவன உதவி மேலாளர் ஏ. செல்வராஜு அவர்கள். நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு என்னோடு 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. பங்கேற்று பயன் பெறுங்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின்போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை

0: அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம் விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும் ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணை பிரதமர் திரு தோங் சவான் போம் விகானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டுமென்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சேவை பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டம்

0: மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி சினேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க்ஸ் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபெலரெட்டோ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனி சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: தெலுங்கானா உதயமான நாள் இன்று. ஆண்டு 2014. ஹைதராபாத்தை தலைநகரமாக கொண்ட இந்த மாநிலம் ஆந்திராவிலிருந்து கிளைத்தது. தமிழ் கவிதை வடிவத்தை வளப்படுத்திய கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2017. தனது முதல் கவிதை தொகுப்பான பால் வீதியை தொடர்ந்து நேயர் விருப்பம் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளையும் பல கட்டுரை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ள இவர் தனது ஆலாபனை கவிதைக்காக சாகித்ய அகாடமி விருதினை பெற்றுள்ளார். வெறும் படைப்பாளியாக மட்டுமல்லாமல் சமூக பிரச்சினைகளிலும் தம் கவிதையோடு களத்தில் நின்ற அப்துல் ரஹ்மான் கலீல் ஜிப்ரானுக்கு இணையானவர் என்று கண்ணதாசனால் பாராட்ட பெற்றவர். நகைச்சுவை நடிகர் டி எஸ் துரைராஜின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1986. கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனின் நகைச்சுவை கூட்டாளியாக பல படங்களில் நடித்த இவர் பல கதாபாத்திரங்களில் தோன்றி ரசிகர்கள் மனம் கவர்ந்தவர். ஹிந்தி நடிகர் ராஜ்கபூரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1988. 10 வயதில் நடிப்புத் துறையில் நுழைந்த ராஜ்கபூர் பின்னாளில் அமர் பிரேம், ஆவாரா உள்ளிட்ட கிளாசிக் படங்களில் நடித்து நடிப்பு சக்கரவர்த்தியாக பாலிவுட் திரையுலகை வலம் வந்தவர். ஆதார் அடையாள அட்டை வழங்கும் அதிகார குழுமத்தின் தலைவராக இருந்த நந்தன் நிலக்கேனியின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1955. அவர் இன்போசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர், தொழில்துறையின் பிரதிநிதியாக உலகை வலம் வந்தவர். தேசத்தின் வளர்ச்சிக்கான சிந்தனைகளை இமேஜினிங் இந்தியா எனும் நூலாக தொகுத்திருக்கிறார். புதிய விஷயங்களை நாளும் கற்றல், ஒருங்கிணைந்து செயலாற்றும் திறன், தலைமை பண்பு, இலக்கை நோக்கிய பயணம், ஆளுமை திறன் கூட்டல் ஆகியன இன்றைய இளைஞர்கள் அவசியம் வளர்த்துக் கொள்ள வேண்டியவை என்பவர் நந்தன் நிலக்கேனி. தலைமுறைகள் கொண்டாடும் இயக்குநர் மணிரத்னம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1956. 1983 பல்லவி அனுபல்லவி கன்னட திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான இவர் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக புகழ் வெளிச்சம் தன் மீது பாதிக்காமல் பார்த்துக் கொள்கிறார். ஒரு காலத்தில் திரைப்படம் பார்ப்பதையே நேர விரயமாக கருதியவர் இன்று தமிழ் படங்கள் மீதான மரியாதையை அதிகரிக்க செய்த ஆளுமைகளில் ஒருவராக கொண்டாடப்படுவது இன்னொரு அதிசயம். இதய கோயில், பகல் நிலவு தொடங்கி தக்லைஃப் வரை படைப்பை உருவாக்கும் மகிழ்ச்சியிலேயே தன்னை மறப்பவர் மணிரத்னம். புதின இலக்கியத்தின் முன்னோடிகளில் ஒருவரான தாமஸ் ஹார்டி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1840. முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஸ்டீவ் வாக் பிறந்த தினம்.

இன்று. ஆண்டு 1965 வரலாற்றிலேயே அதிக டெஸ்ட் போட்டிகளில் கலந்து கொண்ட வீரர் என்ற பெருமையை பெற்றவர். நெவர் சே டை, நோ ரிக்ரெட்ஸ் உள்ளிட்ட புத்தகங்களை எழுதியுள்ள ஸ்டீவ் வா, அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் என்ற பெயரில் தன் வரலாற்று நூலையும் எழுதியுள்ளார். இசை உலகில் ராஜாவாக திகழும் இளையராஜா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1943 ராசையாவாக இருந்த இந்த பண்ணைப்புறத்து பேரதிசயத்தை தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் அன்னக்கிளியில் இளையராஜாவாக்கினார். அதற்கு பின் அரை நூற்றாண்டு காலமாக இசை ரசிகர்களின் சுவாசத்தோடு இரண்டர கலந்தது இவரின் இசை. தளபதி படத்தில் இசைஞானியின் கைவண்ணத்தில் உருவான ராக்கம்மா கையத்தட்டு பாடல் 2003 பிபிசி நடத்திய வேர்ல்ட் டாப் 10 பாப்புலர் மியூசிக் சர்வேயில் 4 இடத்தை பெற்றது.

0: கேரளாவின் உயரிய விருதான நிஷா காந்தி புரஸ்காரம் உள்ளிட்ட பல உயரிய விருதுகளை பெற்றுள்ளதோடு 2015 கோவாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் 100 சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.
1: தற்போது மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்து வருகிறார் இளையராஜா.
0: 1000 படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ள ராகதேவன் யாருக்கு யார் எழுதுவது, சங்கீத கனவுகள் உள்ளிட்ட புத்தகங்களையும் படைத்தளித்துள்ளாா்.

சாதாரண மனிதர்கள் விழுகிறார்கள், சாதனையாளர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுகிறார்கள்னு சாக்ரட்டிஸ் சொல்லுவார். நம்ம சாதாரண மனிதர்களாக விழுறோமா அல்லது விழுந்தாலும் சாதனையாளர்களாக மீண்டும் எழுறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. நம் புத்தம் புது காலையை பொன்னிற வேலையாக மாற்ற செவிக்கினிய பாடல்களோடும் சிந்தனைக்கினிய தகவல்களோடும் திருச்சி வானொலியின் மதியலை 936 கிலோஹெர்ட்ஸில் மலர்கிறது காலை மலர்.

ஹலோ மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் இளையோருக்கு நிகழ்ச்சியில் ஹார்மோஸ் நீரிணை பற்றிய தொகுப்பு. நம்மள சுத்தி என்னதான் நடக்குது? காலையில எந்திரிச்சோடனே டிவி, போனு, நியூஸ் பேப்பர்னு எதை பார்த்தாலும் ஒரே பதற்றம் தான். சர்வதேச சந்தையில நடக்கிற யுத்தம் இன்னைக்கு சாமானியனோட வாழ்வாதாரத்தை சல்லடை போட்டு சலிச்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் இங்க இருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஒரு சின்ன கடல் வழி பாதை தான் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அதுதான் ஹார்மோஸ் நீரிணை. அதுக்கு முன்னாடி நீரிணைனா என்னன்னு தெரிஞ்சுப்போமா? ரெண்டு பெரிய கடல் பகுதிகளை அல்லது நீர்நிலைகளை இணைக்கும் ஒரு மிக குறுகிய வளைந்த நீர் வழிப்பாதை தான் நீரிணை அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு பெரிய கடல்களை ஒன்னோடு ஒன்னு இணைக்கிற பாலமா செயல்படுது. இயற்கையாகவே அமைந்த கடல் வழிப்பாதை. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல ஒரு குறுகிய கடல் பகுதி இருக்குது இல்லையா, அத நம்ம பாக் நீரிணைன்னு சொல்றோம். அது இந்திய பெருங்கடலையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்குது. அதே போல உலக பொருளாதாரத்துல மிக முக்கியமான கச்சா எண்ணெய் கப்பல்கள் செல்லும் குறுகிய பாதையை தான் நாம ஹார்மோஸ் நீரிணை அப்படின்னு அழைக்கிறோம். உலகையும் இந்தியாவையும் ஆட்டி படைக்கும் ஒரு கடல் வழி பாதை இந்த ஹார்மோஸ் நீரிணை. பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கிற ஒரு முக்கியமான கடல் வழி பாதை. இதுக்கு வடக்கு திசையில ஈரானும் தெற்கு திசையில ஓமன் மற்றும் UAE நாடுகளும் அமைஞ்சிருக்கு. இதோட நீளம் சுமார் 167 கிலோமீட்டர். ஆனா இதோட மிக குறுகிய பகுதி வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் தான் கொண்டிருக்கு. இதுல கப்பல்கள் செல்றதுக்கான பாதை வெறும் 2 மைல் அகலம் தான். உலக அளவுல கடல் வழியா கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெயில 1/4 இந்த ஒற்றை பாதை வழியா தான் பயணிக்குது. சவுதி அரேபியா, UAE, குவைத், ஈராக், கத்தார் போன்ற நாடுகள் உலகத்துக்கு எண்ணெய் விற்க இருக்கும் ஒரே கடல் வழி.

0: இதுதான். இதுல இப்போதைய நெருக்கடி என்னன்னு பார்த்தோம்னா, மத்திய கிழக்குல அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கும் ஈரானுக்கும் நடுவுல போர் பதற்றம் உச்சத்தை தொட்டிருக்கு. ஈரான் நாட்டோட எல்லையை ஒட்டி இந்த கடல் பாதை அமைஞ்சிருக்கிறனால அங்க பதற்றம் நிலவுது. இந்த ஹார்முஸ் நீரிணை பகுதியில கடுமையான ராணுவ கட்டுப்பாடுகளும் நீடிச்சிட்டு இருக்கு. பிப்ரவரி மாசம் வெடித்த போரை தொடர்ந்து இந்த முக்கிய கடல்வழி பாதை தற்காலிகமா முடக்கப்பட்ட நிலையில ஈரான் தன்னோட ராணுவ அமைப்பு மூலமா இந்த பகுதியை கண்காணிக்க பெர்சியன் வளைகுடா ஜலசந்தி ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி இந்த ஜலசந்திய வணிக கப்பல்கள் கடக்கலானும், ஆனா ஈரான் கடற்படையோட அனுமதி மற்றும் முழு ஒத்துழைப்பு கண்டிப்பா இருக்கணும்னு ஈரான் நிபந்தனை விதிச்சிருக்கு. அனுமதி பெறாத கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்படும் எச்சரிக்கப்பட்டிருக்கு. கடந்த 3 மாதங்களா நிலவும் இந்த நெருக்கடியால சுமார் 1500 வணிக மற்றும் எண்ணெய் கப்பல்கள் ஜலசந்தியின் இருபுறமும் கடக்க முடியாம தேங்கி கிடக்கு. இதனால இந்தியா எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா, இந்தியாவோட ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில பாதியும், நாம சமையலுக்கு பயன்படுத்தும் எல்பிஜி சிலிண்டர் எரிவாயுல பெரும்பாலான பகுதியும் இந்த ஒரே ஹார்முஸ் நீரிணை வழியா தான் இந்தியாவுக்கு வருது. இந்த பாதை அடைபட்டா இந்தியாவுக்கு பெரிய எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படும். இதுதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இப்ப நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கோம். அரபு நாடுகளோட மட்டும் இந்தியாவுக்கு $80 பில்லியன் மதிப்புள்ள வர்த்தகம் இருக்கு. இது 2032 $200 பில்லியன் உயரும்னு கணிக்கப்படுது. தற்போதைய போர் சூழல் இந்த வர்த்தகத்தை மொத்தமா காலி செய்யக்கூடும். பெட்ரோல் இல்லாட்டி சைக்கிள் ஓட்டிக்கலாம், கேஸ் இல்லாட்டி அடுப்பெரிச்சு சமைச்சுக்கலாம் கூட ஒரு சிலர் சொல்லுவீங்க. ஆனா அதையும் தாண்டி இது பலரோட வேலை வாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது. இந்தியாவுக்கு வரும் மொத்த வெளிநாட்டு பணத்துல 38% இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் வருது. இந்த போர் சூழ்நிலை இப்படியே நீடிச்சா இவங்களோட வேலை வாய்ப்பும் வாழ்வாதாரமும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். அதனால டிவிலயோ போன்லயோ நம்ம பாக்குற இந்த மத்திய கிழக்கு நாடுகளோட சண்டைங்கிறது ஏதோ தூரத்து செய்தி இல்ல, அது நேரடியா நம்ம பாக்கெட் காசு, நம்ம வீட்டு சமையலற, நம்ம ஊர் பெட்ரோல் பங்குனு எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடினே சொல்லலாம். இவ்வளவு ஆபத்துக்கள் இருந்த போதிலும் இந்திய அரசு தனது ரகசிய ராஜதந்திர வியூகங்கள் மூலமா இந்தியாவின் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கொண்டு வரும் கப்பல்களை இந்த ஜலசந்தி வழியா தொடர்ந்து பாதுகாப்பா இயக்கிட்டு இருக்காங்க. சர்வதேச அளவுல எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் இந்தியா எப்போதும் சவால்களை சமாளிக்கும் திறன் கொண்ட நாடு. இந்தியால பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லைனும் போதுமான கையிருப்பு இருக்குன்னு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சு இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இந்த கடல்வழி பாதையை மீண்டும் முழுமையா திறக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்போ நடந்துட்டு இருக்கு. நிச்சயம் இருதரப்பிலும் ஒரு நல்ல சுமூகமான முடிவு எடுத்து இந்த சர்வதேச பதற்றம் தணியும்னு நாம நம்பலாம். நம்பிக்கையோடு காத்திருப்போம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இளையோருக்கு.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சி வானொலியின் மதியிலே 936 KHz கேட்டு நீந்திருக்கிறோம் காலை மலர்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை மலர் தொடரும். இணைந்திருங்கள் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸுடன்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் உரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் 100ஆண்டுகால கலாச்சார நாகரிக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பரஸ்பரம் புரிந்துணர்வு மற்றும் நட்புறவு என்ற வலுவான அடித்தளத்தில் அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவிற்கான இந்தியாவின் நுழைவாயிலாக மியான்மர் திகழ்கிறது என்று அவர் கூறினார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுள்ள திரு யூ மின் ஆங்கிற்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார். மியான்மர் அரசுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவு அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மருந்து உற்பத்தி, இயந்திரங்கள், வேளாண் பொருட்கள் போன்ற துறைகளில் இந்தியா மியான்மர் இடையேயான வர்த்தக உறவு விரிவடைந்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர மாஞ்சியை சந்தித்து பேசினர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நிதி அணுகலை மேம்படுத்துதல், நிறுவனங்களை முறைப்படுத்துவதை ஊக்குவித்தல், டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டில் தொழில் முனைவை வலுப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை குறித்தும் திரு ஜிதேந்திரா மாஞ்சியுடன் தென்னாப்பிரிக்க பிரதிநிதிகள் விவாதித்தனர். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 1.3% அதிகம் என்றும் அது கூறியுள்ளது. இரும்புத்தாது,

0: எஃகு, உரங்கள் ஆகிய சரக்குகள் அதிக அளவில் கையாளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மாதம் 61 கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 59 கோடி பேர் பயணம் செய்ததாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மேர்லஸ் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், பிராந்திய மேம்பாடு, இந்தோ பசிபிக் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாலங்கள் கட்டுமான வாரியத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுக்கள் 6 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் கொண்ட குழு இச்சம்பவம் தொடர்பாக நிர்வாக, தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை அம்சங்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பால கட்டுமான வாரியம் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட மற்றொரு குழு இடிந்து விழுந்த பாலத்தின் கட்டுமான தரம், வடிவமைப்பு, கட்டுமான பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத் தலைவர் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மதிப்பு 73,890 கோடி ரூபாய் என்றும், இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து அதிக அளவில் இந்தியாவிலிருந்து கடல் உணவுகளை இறக்குமதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் இறால் ஏற்றுமதியின் மூலம் மட்டும் அதிகபட்சமாக 49,000 கோடி ரூபாய்க்கும் மேலான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக திரு ஜவஹர் கூறினார். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், எந்தவித இடையூறுமின்றி புதுச்சேரியில் அது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நுகர்வோர் பற்றாக்குறை தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு தேடுதல் நடவடிக்கை நேற்று 10வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இதர பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து ராணுவம் இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அவர்களுடைய மறைவிடங்களை கண்டறியவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பதற்றமான எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எல்லைக்கோட்டுப் பகுதியில் உயர் ராணுவ தளபதி ஒருவர் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்துள்ளார். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி, லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அதை மீறுவது அனைத்து ஒப்பந்தத்தையும் மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா அமைப்பினரின் தாக்கு

0: தாக்குதலுக்கு பதிலடியாக பெய்ரூட்டில் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளைக் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டரோட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபிலரோட்டோவ் இணையை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்குகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஜப்பானின் யூஷி தனாகாவையும் மற்றொரு இந்திய வீரர் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபர்கானையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பி சிந்து தாய்லாந்தின் பூசானனையும் மற்றொரு இந்திய வீராங்கனை மால்விகா பன்சு தாய்லாந்தின் சோச்சுவாங்கையும் எதிர்கொள்கின்றனர். ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸ் உடன்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்.
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை தரும் காலைமலர் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளியிலே தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். 22 கேரட் 1 கிராம் ஆபரண தங்கம் 14,500 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஒரு லிட்டர் பெட்ரோல் 108.10 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 99.94 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.31 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 2,955 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. காலைமலர் நிகழ்ச்சியில் அடுத்ததா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விளைநிலவரம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. தக்காளி 1 கிலோ 40 ரூபாய், கத்திரிக்காய் 70, அவரைக்காய் 90 ரூபாய், வெண்டைக்காய் 24, கொத்தவரங்காய் 30, சின்ன வெங்காயம் 66, பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய், பச்சை மிளகாய் 50, சுரக்காய் 26, சௌசௌ 40, புடலங்காய் 1 கிலோ 50 ரூபாய், பீர்க்கங்காய் 50, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 90, சேனைக்கிழங்கு 36.

சேப்பங்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய், உருளைக்கிழங்கு 30, கேரட் 74, முட்டைக்கோஸ் 50, பீட்ரூட் 50, பச்சைப்பட்டாணி 1 கிலோ 240 ரூபாய், காலிஃப்ளவர் பூ 1 50 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 7 ரூபாய், பூசணிக்காய் 22, பரங்கிக்காய் 24, கொய்யாப்பழம் 1 கிலோ 130 ரூபாய், ஆப்பிள் 330 ரூபாய், ஆரஞ்சு 170 ரூபாய், மாதுளை 290 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். பாடல்களோடு பயனுள்ள தகவல்களையும் தெரிஞ்சுக்க இணைஞ்சிருங்க காலைமலர் நிகழ்ச்சியோடு.

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் இம்மாதம் 10ஆம் தேதி காலை 9 மணி அளவில் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் நடைபெற இருக்கு. இந்த சேர்க்கை முகாமில் இதுவரைக்கும் தொழில் பழகுனர் பயிற்சி பெறாதவர்கள் மற்றும் 2021-22, 2023-24, 2024-25 ஆகிய வருடங்களில் தேர்ச்சி பெற்ற அரசு மற்றும் தனியார் ஐடிஐ பயிற்சியாளர்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 10-12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வியடைந்த இளையோர் ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம். இது குறித்த மேலும் விவரங்களை அறிய திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட திறன்

பயிற்சி அலுவலகத்தை நேரிலோ அல்லது 9865869 என்ற அலைபேசி எண்ணிலோ அல்லது 0431-2553-314 என்கின்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை அணியாப்பூர் கிராமம் வீரமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கி சுடும் இடத்துல இன்று முதல் 6ஆம் தேதி வரை காலை 7:30 முதல் மாலை 5:30 வரையும் இரவு 7 முதல் இரவு 10 வரையும் பயிற்சியாளர்களால் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற இருப்பதனால பயிற்சி தளத்தில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் அல்லது மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது என மாவட்ட

0: மேய்ச்சலுக்காக கால்நடைகள் அல்லது மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சீரின் மரபினர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்கள் கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேர் உதவித்தொகை, விபத்து ஈட்டுறுதி திட்டத்தின் கீழே உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பெற dncwb.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாடல்களோடு பயனில் தகவல்கள் தரும் காலைமலர் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நேர்களே, திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் திருச்சி கே ரமேஷ் அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நேரம் 7:35 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: மனித உடல் உறுப்புகள்ல மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு தெரியுங்களா? அது நம்ம தோல் தாங்க. சிலர் தோல் பராமரிப்புக்காக ரொம்ப மெனக்கெடுவாங்க, இன்னும் சிலர் அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் தோலோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. அதுக்காக தான் இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள். வணக்கம் டாக்டர்.
2: தோல் நோய்னா என்னன்னு சொல்லுங்க.
3: தோல் நோய்ங்கிறது முன்னாடி தேதியில நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோங்கிறதுக்கும் இன்னைக்கு தேதியில நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா தோல் நோய்ங்கிறத வந்து நம்ம ஒரு தோல் நோய் நிபுணரோட கண்லேருந்து பாக்குறப்ப முன்னாடி என்னன்னா சோரியாசிஸ், விட்டிலிகோ, படர்தாமரை இந்த மாதிரி கண்டிஷன்ஸை தான் தோல் நோய் நிபுணர் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அழகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தோல் நோய் நிபுணர் தான் பாக்குறாங்க. அழகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னா என்ன? முடி கொட்ட கூடிய கண்டிஷன்ஸ்க்கு, அப்புறம் முகப்பரு, ஃபேஸ டைட்டன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுக்கு, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு, முகப்பருக்கு பின்னாடி வரக்கூடிய தழும்புகள் இல்லாட்டினா ஆக்சிடென்ட்ஸால வரக்கூடிய தழும்புகள், இதை எல்லாத்தையும் இன்னைக்கு தோல் நிபுணர் தான் பாக்குறோம்.
4: அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம உடம்புல உள் உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் ஸ்கின்ல வந்து வெளிப்படுதுன்னு நம்ம சொல்லிக்கலாமா?
3: நம்மளோட தோல்ங்கிறது ஒரு ஜன்னல் மாதிரி. வீட்டில இருந்து நம்ம கதவை திறந்து பாக்கணுங்கிறது இல்ல, ஜன்னல்ல இருந்து வெளில இருந்து பார்த்தாலே நமக்கு உள்ள என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப அழகா தெரியும். அந்த மாதிரி தோல்ல பார்த்தா நம்ம உடம்புல சுகர் இருக்காங்கிறது தெரியும், அயன் டெபிஷியன்சி இருக்காங்கிறது தெரியும், சில விட்டமின்களோட டெபிஷியன்சி இருக்காங்கிறது தெரியும். அது தவிர நமக்கு ஏற்படக்கூடிய கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே வெறும்னா ஸ்கின்ன பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சோ இன்னைக்கு தேதியில ஒரு நல்ல தோல் நிபுணர் கிட்ட நீங்க போனீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வித்தவுட் எனி திங் கண்டுபிடிச்சிடலாம்.
4: நிறைய ஃபேஸ் வாஷ் கிரீம் எல்லாம் வருது, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்றது சிறந்ததா?
3: ஃபேஸுக்கு சோப்பு போடுறது நல்லது கிடையாது. கன்வென்ஷனலா நமக்கு வரக்கூடிய சோப்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்ஷா இருக்கும் நம்ம ஸ்கின் மேல. அப்படின்னா என்ன? நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரலான ஆயில் எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளான்ஸ்ல இருந்து எண்ணெய் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எண்ணெய அப்படியே ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிடும். சோ அப்ப ஸ்ட்ரிப் ஆஃப்னா என்ன? மொத்தமா எடுத்துடுறது. சோ அப்ப நமக்கு என்ன ஆறுது? உடம்புல பூத்த மாதிரி ஆயிடுறது. நம்ம அதை பார்த்தா வெள்ளையிருந்து பார்த்தா ஆஹா நல்லா வெள்ளையாயிடுச்சு, நமக்கு நல்லா இது வேலை செய்யுதுன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, நம்மளோட எண்ணெய்ங்கிறது நம்மளோட உடம்புல ஏன் ப்ரொடியூஸ் ஆறுது? ஒரு நல்ல விஷயம் தான் அது. அது ஓவர் ப்ரொடியூஸ் ஆறப்பதான் பிரச்சனையாருது. சோ அப்ப நீங்க வெளிலேருந்து அதை மொத்தமா ஸ்ட்ரிப் ஆஃப் பண்றப்ப அது ஒரு சிக்னல் அனுப்பும் இந்த எண்ணெய் குழாய்க்கு, இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ப்ரொடியூஸ் பண்ணு. அப்ப அதுவே திருப்பி ஆக்னேவை ஏற்படுத்தலாம். சோ ஃபேஸ்க்கு வாஷஸ் நல்லதுதான். ரொம்ப கமர்ஷியலா இருக்கக்கூடிய வாஷஸ்ல சில நேரங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள் இருக்கலாம். பட் ஒரு நல்ல மைல்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது நல்ல விஷயம் தான். ஃபேஸ்
4: சோப் அப்படின்னு யூஸ் பண்ண வேணான்றீங்க?
3: முகத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம். கைக்கும் காலுக்கு உடம்புக்கு கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷா இல்லாத சோப்ஸ் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் மைல்டா இருக்கக்கூடிய சோப் பார்ஸ்.
1: சரும பராமரிப்புக்கான ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு.

0: NCERT
1: வகுப்பறையாகும்.
0: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஏழு மணி 44 நிமிஷம் காலமில் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். இது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். புதுக்கோட்டை துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இங்கிருந்து மின் விநியோகம் செய்யப்படும் ராஜகோபாலபுரம், கம்பன் நகர், பெரியார் நகர், பூங்கா நகர், கூடல் நகர், லட்சுமி நகர், அன்னச்சத்திரம், மறைமலை நகர், நியூ டைமண்ட் நகர், வல்லியப்பா நகர், மலையப்பா நகர், பாரி நகர், மாலையீடு, சிவகாமியாச்சி நகர், சிவபுரம், தேக்காட்டூர், கவிநாடு, அகரப்பட்டி, பெருமாநாடு, திருவரங்குளம், வல்லத்திராக்கோட்டை, நச்சாந்துப்பட்டி, நமனசமுத்திரம், கணக்கம்பட்டி, அம்மையாப்பட்டி, ஆட்டங்குடி, கடையக்குடி, எல்லைப்பட்டி மற்றும் பெருஞ்சுனை பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்படும்னு மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். இதேபோல பெரம்பலூர் பேராலித்துறை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பேராலி, கல்பாடி, அசூர், கே புதூர் பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்படும்னு மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். கேட்டு நினைஞ்சிருக்கோம். இது காலை மலர்

காலமலர் நிகழ்ச்சியில் வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதிகளில் அடுத்த 2-3 தினங்களில் துவங்கிறதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த காற்று கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். கேட்டறிஞ்சிருக்கோம் காலை மலர்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: நேர்களே, திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸுடன் இணைந்திருக்கிறோம். இன்று பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மண்வளம் காதிடும் மண்புழு உரம் தயாரிப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்க வருகிறார் திருச்சி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ராதிகா அவர்கள். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் ஏ பாண்டியராஜ் குழுவினர் வழங்கும் கரகாட்டம் கேட்கலாம். நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள். மதியலை 936 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டு ரசித்தோம் காலை மலர்.

விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ற ஆளா நீங்க, அதுவும் ரிப்பீட் மோட்ல. குறிப்பா ஒரே ஒரு பாட்டை திரும்ப திரும்ப 10, 20 இல்ல அதுக்கு மேல கேட்டுட்டே இருக்கீங்களா? ஒரு வகையில அது ரொம்பவும் நல்ல விஷயம் தாங்க. திரும்ப திரும்ப ஏன் கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு மத்தவங்க திட்டினாலும் சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம மைண்டு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிற நேரத்துல அதை சரி கட்டுறதுக்காக நம்ம ரொம்ப யோசிக்கும் போது டக்குன்னு வந்து நிக்கிறது என்னமோ நமக்கு பிடிச்ச பாட்டு தான். அதுலயும் குறிப்பா அடுத்தடுத்த வரிகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய வெற்றி கிடைச்சதா நாம ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் என்ன, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த பாட்டை போட்டு கேட்டு நம்மளோட மனசை நாமளையும் சந்தோஷப்படுத்திக்குவோம். அதே மாதிரி இப்போ நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்க போறோம். இதயராகம் நிகழ்ச்சியில திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இப்போ இதயராகத்துல நமக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்கிறக்கான நேரம். அதுக்காக நேரில் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 938-546-1021 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துருங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை அனுப்பி வைங்க. அதை நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம். அப்படி முதல் பாடல் கேட்டிருக்கிறாங்க யாரு எங்க இருந்து அப்படின்னா, தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் இவங்க எல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கிற பாடல் வா தீ படத்துல இருந்து. குட்டலாமா

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
3: கேட்டிருக்கோம் இதே ராகம் திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா தீரிய இஷ்குமே படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொழஞ்சிநாதன்.

எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லியிருக்கிறாங்க. உறையூலேருந்து ஜீவா, ரக்ஷிதா, கிரண், ஹிம், லேயா, ஸ்ரீ இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கிற பாடல் நான் சிரிச்சா படத்திலிருந்து ஜனஸ்ரீ கிஷாந்த் இவங்களுக்காக பாடல்.

உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்டிருக்கிறாங்க. RRR படத்துல இருந்து யார் எங்கிருந்து அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவணேஷ் உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன், மலர் விழுகி, தருண், சமிதா இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கிற பாடல் வீரதீரசூரன் படத்திலிருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: அடுத்ததா நாம வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க போறோம். அதை தொடர்ந்து 9 இசை பிரியர்களுக்காக அரங்க இசை நிகழ்ச்சியில திருச்சி கே ரமேஷ் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இதே ராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை கேட்டிருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் வைரப்புள்ளைப்பட்டியிலிருந்து சரவணன் அழகுமணி கொம்பு வச்ச சிங்கம்டா பட பாடல்.

0: இனி தொடர்வது வானொலிக்க 90 சிறப்பு நிகழ்ச்சி.
1: நேரம் இப்போது 8:45.
0: ஆகாஷ்வாணி
2: 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்கலாம்.
3: வணக்கம் காய்ஸ், என் பேரு சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ்ல ஒண்ணு. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்ல, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸா இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது. சோசியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபிள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியால அவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளவு லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் பிராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓவராலா பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டைனர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பானியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆகினாலும் கண்டென்ட்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்துல ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். சோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சரல் வாய்ஸா இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம பிரசன்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ காய்ஸ். ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்க நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலா சொல்ல போனா, நான் சின்ன வயசுல இருந்தபோது காலையில எழுந்த பிறகு நியூஸ், அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க காலத்துல ரேடியோ இன்னும் ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு. அதுலயும் குறிப்பா இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியா அவர் என்ன பேசுறாரு, என்ன கதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம அவரு சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அந்த ஸ்டோரி இருக்கும். இன்னும் சில கிராமங்களை பாத்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்துல இப்ப கூட ரேடியோ வச்சுதான் நியூஸ், டிசாஸ்டர் பத்தி, எலெக்ஷன் பத்தி, நாட்டு நடப்ப பத்தி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமா தான் கத்துக்கிறாங்க. சோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்ல, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலா ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸ், கல்ச்சர்ஸ் அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்ல போனா சோசியல் மீடியா, பாட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனா அப்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. சோ அதனால தான் நான் சொல்றேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலயும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலயும் சரி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கொடுக்கும். அதனாலதான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
4: என் பேர் சிறுதீப். இப்போதான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு, வீடியோஸ் பாக்கிறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லயே நம்ம லைஃபை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும் டயலிங்ல தான் இருந்தோம். அந்த டயல திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்பதான் வந்து காலையில எந்திரிச்சு

0: உடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷனல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோலேயே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ் வானிலை மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னும் வரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ். இந்த ஏர் இப்போ வரைக்குமே இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸில் கலக்கிட்டு இருக்கு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாமல் அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
1: ஹாய், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. ரேடியோ வந்து ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப ட்ரஸ்டடான விஷயமா ரொம்ப இயரா இருக்கு. பிகாஸ் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளுமே வந்து அது அவங்க அவங்க டே டு டே லைஃப்ல வந்து ஹியர் பண்ணிட்டே வராங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா எதனால இருக்கு அப்படின்னா வந்து லைக் மெனி ரிமோட் பிளேசஸ், வில்லேஜஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து எல்லா சோசியல் மீடியா ஆக்சஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல என்ன நடக்குது, லைக் வெதரா இருக்கலாம், இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், இல்ல பாலிடிக்ஸா இருக்கலாம், இதை பத்தி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரேடியோ அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்லயே வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோலை பிளே பண்ணுது. அண்ட் ரேடியோல இன்னொரு விஷயம் என்ன, இந்த ரெயின்போ ரேடியோல அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, லைக் வந்து சோ தட் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாட் எவர் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கறாங்களோ எல்லாமே புரியும். டே டு டே லைஃப்ல லைக் ஒர்க் போறவங்களா இருக்கலாம், இல்லனா வீட்டுல வந்து லெஷர் டைம்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேல வந்து ரேடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் டெய்லியும் வந்து வேலைக்கு போகும்போது வந்து ரொம்ப டிராவல் பண்ணி போறவங்க அவங்க எல்லாமே கூட ரேடியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் நியூஸ் கேட்கறதுக்கு, பாலிடிக்ஸ் கேட்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் இதெல்லாமே பத்தி தெரிஞ்சுப்பாங்க. சோ ரேடியோ வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ், எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து எதனா ஒரு வேலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ரேடியோல. லைக் வந்து மியூசிக் ஷோ இருக்கும், நியூஸ் அப்டேட் வந்து டைம் டு டைம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவான ஷோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு அவங்களோட பத்தி இன்டர்வியூ எடுக்கும்போது நம்மளுக்கு அதுவுமே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கும்.
2: கேரல், நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th இயர் செலிப்ரேட் பண்றாங்க. சோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பத்தி சொல்லணும்னு ஆசையா இருக்கு. நான் ஒரு 2K கிட்ஸ் தான். பட் என்னதான் நான் 2K கிட்ஸா இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்துல வந்து டிவி போன் எதுவுமே இல்லாம நம்ம வாழ்ந்தோம்ல, அப்ப அந்த டைம்ல நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையில இருந்து நைட் எவ்வளவு நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பா வந்து ரேடியோல என்ன விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. சோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11 o'clock வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். சோ மோஸ்டாவே நான் வந்து இளையராஜா பேஸ்ட் ஒரு பர்சன் தான், அது நீங்களா இருக்கலாம் இல்ல யார வேணாலும் இருக்கலாம். சோ நம்ம மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். சோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். சோ நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th இயர் செலிப்ரேட் பண்ணுது. வி டூ செலிப்ரேட்டட் டுகெதர். தேங்க்யூ.
3: ஹாய், திஸ் இஸ் ஹேமா. எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து என் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க கேட்பாருனால சரி சும்மா ரேண்டமா ஒரு நாள் கூட உட்காந்து கேட்டேன். அவங்களோட பாட்காஸ்ட் அப்புறம் நியூஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கேட்கறதுக்கு. சோ என்னோட டெய்லி ரொட்டீன்ல இதுவும் ஆட் ஆயிருச்சு.

0: எப்படி சொல்றதுன்னா, நான் வந்து டெய்லியும் காலேஜ் போகும்போது டெய்லியும் நியூஸ் அப்டேட் கேட்டுட்டு போவேன். நாலேஜ் பில்ட் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், டிஎஸ்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களோட டெய்லி அப்டேட்ஸ், அவங்களோட ஸ்டடிஸ்க்கு வந்து இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, இங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லா சோர்சஸும் இருக்கு ஃபார் சில்ட்ரன்ஸ், எல்டர்ஸ், எவ்ரிபடி ஹியர். எல்டர்ஸ்க்கு வந்து இப்ப வந்து அவங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அவங்க டெய்லி நியூஸஸ், அப்புறம் வந்து எதனா டிராமாஸ், எஸ்பெஷலி டிராமாஸ் சொல்லியே தீரணும், நிறைய டிராமாஸ் வந்து இங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே வந்து அவ்வளோ மீனிங்ஃபுல்லா இருக்கு, கேட்கறதுக்கும் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ எல்டரி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப டிராமாஸ் தான் நிறைய கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்பாங்க, பட் எல்டர்ஸ் வந்து இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியூஸோட ஃபாஸ்டா வந்து எங்களுக்கு வந்து எங்க இருந்தாலுமே வந்து அப்டேட் வந்து ரீச் ஆயிருது. முக்கியமா இதெல்லாம் அட்லீட்ஸ்க்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் பத்திலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கூட இதுல வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. லைக் அவங்க எல்லாம் சயின்டிஸ்ட் பத்தி எல்லாம் பேசுவாங்க. சயின்டிஸ்டே வந்து இங்க வந்து பேசுற அளவுக்கு எல்லாமே இருக்கு.
1: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆன போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும். நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு குவெஸ்டன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவு தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃப டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க. தேங்க்யூ.
2: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80ஸ்ல பான் ஆன ஜென்ரேஷன். என் சைல்ட்ஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒலிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்கிற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ் இதெல்லாம் என் சைல்ட்ஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோட மேஜிக் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனா அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80ஸ்ல வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
3: ஹாய், ஐ எம் ரூபாவத்தியர் ஃப்ரம் தரமணி. ஸோ ரேடியோ எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா எங்கள் தாத்தாவால் தான். ஸோ ஹாலிடேஸ் அப்போது மோஸ்ட்லி எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆனாலே தாத்தா ரேடியோவை தான் ஆன் பண்ணுவார். எஃப்எம் கோல்டில் நடக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அது ரொம்ப மெமரிஸாகவும் இருந்துச்சு. சாட்டர்டே நடக்கிற அந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்னோட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால ரேடியோ வந்து என் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவும் இருக்குது, ஒரு நல்ல நண்பராகவும் இருக்குது.
1: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்டீர்கள்.

0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.
4: ஆகாஷ்வாணி திருச்சி மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸில் இசை விருந்தாய் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் அரங்கிசை. இன்று திருச்சி கே ரமேஷ் அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருத்தங்கம். முதலில் கணநாதனே என தொடங்கும் பெரியசாமி தூரன் இயற்றிய பாடல், சாரங்காராகம் ஆதிதாளம்.

மதியலை 9:36 அரங்கி செய்ய கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி கே ரமேஷ் அவர்கள் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இனி நன்னூ பாலிம்ப என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மோகனராகம், ஆதிதாளம்.

0: திருச்சி வானொலியின் மதியலை 936 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை அரங்கிசையில் திருச்சி கே ரமேஷ் அவர்களின் பாட்டு கேட்டு ரசித்தோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மாஸ்டைல் புதுதில்லியில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரை சந்தித்து பேசவுள்ளார். தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரையும் சந்தித்து தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்கின்றனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சக்சேதேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற நீதிபதி அருண் பள்ளி, மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று பொறுப்பேற்க உள்ளனர். மத்திய அரசு பருத்தி மீதான வரியை ரத்து செய்தது தொழில்துறையினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் திரு சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
1: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க அமைச்சகங்களை தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். பஞ்சு விலை குறைந்தால் நூல் விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும், ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: நாகை மாவட்டத்தில் மீன்பிடி விசைப்படகுகள் மீன்வளத்துறை அலுவலர்களால் இன்று ஆய்வு செய்யப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். நாட்டு படகுகள் வரும் 9ஆம் தேதி ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் 121 கிராம பஞ்சாயத்துகளிலும் விளைநிலம் காப்போம் திட்டத்தின் கீழ் பயிற்சிகள் வரும் 15ஆம் தேதி வரை வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், சூளகிரி, ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை, பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் முள்ளங்கி உற்பத்தி அதிகரித்து விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பிரசார் பாரதி ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவையொட்டி மதுரை வானொலி நிலையம் சார்பில் வாக்கத்தான் நடைபெற்றது. இதில் வானொலி பணியாளர்கள், அறிவிப்பாளர்கள், நேயர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருச்சி பீமநகர் அருள்மிகு செடல் மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி தேர் திருவிழா இன்று மாலை நடைபெறுகிறது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதி முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சிந்து தாய்லாந்தின் புசனனை 25-23, 21-16 என்ற நேர் செட்களில் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.

0: நடமாட்டம் மட்டகாசம் ஆனந்தம் நம்மள சுறுசுறுப்பாக்க திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள்ல இனி கேட்கலாம் போடு ஆட்டம் போடு.
1: வீட்டுக்கு கதவிருக்கு கதவுக்கு பூட்டிருக்கு வானத்தை பூட்டி வைப்பதாரடா அன்புக்கு மனசிருக்கு ஆசைக்கு அளவிருக்கு கடலுக்கு அணை இங்கு ஏதடா யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது போங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையிலும் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு.
1: நேர்களை திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று பகல் 12:10 சங்கீத சாரலில் மிருதங்க தாளவாதிய நிகழ்ச்சி. ஆண்டான்கோவில் ஏ வி சுந்தரராஜன் மற்றும் திருவாலப்புத்தூர் ஜி ஆர் செந்தில்குமார் ஆகியோர் வாசித்துள்ள மிருதங்க இசை கேட்கலாம். பகல் 2:15 வேளாண்மை நிகழ்ச்சியில் மண்வளம் காத்திடும் மண்புழு உரம் தயாரிப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ராதிகா அவர்கள். வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள். பகல் 2:30 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் ஏ பாண்டியராஜ் குழுவினர் வழங்கும் கரகாட்டம் ஒளிபரப்பாக கேட்கலாம்.
2: முத்துவிழா கண்டும் முதிராத முயற்சியுடன் புதிய எழுச்சியுடன் தொடர்கிறது தன் பயணத்தை திருச்சி வானொலி.
1: திருச்சி வானொலியின் மதியிலே 936 கிலோஹெர்ட்ஸுடன் இணைந்திருக்கிறது.

0: பாடலுக்கு ஜே,
1: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே, பாடவுக்கும் காதலுக்கு ஜே,
0: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
2: அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைஞ்சிருக்கும் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

அன்னாச்சுவே அண்ணாத்த ஆடுறார் தென்னாட்டு வெங்கதா அண்ணாத்த ஆடுறார் தென்னாட்டு வெங்கதா.

0: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதுவரைக்கும் ஒரு பட பாடலா அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: ஆகாஷ்வாணி திருச்சி, மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
8: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே, நமது இலக்கிய பேழையில் கால சக்கரத்துடன் இணைகிறார் கவிஞர் க. புத்திரசிகாமணி.

0: முனி அவர்கள்,
1: தடக்கொற்ற வேல்மையிலே இடர்தீர தனிவிடில் நீ வடக்கிற்கிரிக்கப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனகசக்கரத் திடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே. விசாலமான வெற்றியை உடைய திருமுருகப் பெருமானது மயிலே, உலகத்தின் துன்பம் தீரும் பொருட்டு உன்னை எம்பெருமான் தனியே செல்ல விடுவாராயின் வடதிசையில் உள்ள மகாமேருமலைக்கு அப்பாலும் உனது தோகையினால் சுழன்று பறந்து கடலுக்கு அப்பாலும் சூரியனுக்கு அப்பாலும் சக்கரவாள கிரிக்கு அப்பாலும் எட்டு திசைகளுக்கு அப்பாலும் நீ உலாவுவாய். அருணகிரிநாத பெருமானின் இந்த பாடல் முருகப்பெருமானின் மயிலின் பெருமையை விளக்குவதாக அமைகிறது. கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனகசக்கரத் திடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே என்ற இந்த பாடலின் கடைசி இரண்டு வரிகள் என்னை மிகவும் ஆழமாக சிந்திக்க வைத்திருக்கிறது. கடலுக்கு அப்புறம், கதிரவனுக்கு அப்புறம், கனகசக்கரத் திடற்கப்புறம், திசைக்கப்புறம் மயில் சுற்றி திரிகிறது என்பது பாடல். அது என்ன கனகசக்கரம்? கனகசக்கரம் என்றால் தங்கத்தை குறிக்கிறது. சக்கரம் என்றால் வட்ட வடிவமாக இருப்பது. திடற்கப்புறத்தும் அது என்ன? திடல். உரைவிளக்கம் சக்கரவாளக்கிரி என்று சொல்கிறது. அந்த சக்கரவாளக்கிரிதான் கேலக்ஸி என்று நான் கருதுகிறேன். கடலையும் தாண்டி கதிரவனையும் தாண்டி அங்கு இருப்பது கனகசக்கரம் போன்ற திடல் திடலான ஒரு வட்ட வடிவிலான பகுதி. அங்கெல்லாம் இந்த மயில் திரிகிறது என்று சொல்ல வருகிறார் நம் புலவர். அந்த கனகசக்கரத் திடலுக்கு அப்புறம் திசை என்றும் ஒன்று இருக்கிறது. அங்கேயும் மயில் சென்று வருகிறது. அந்த திசை என்பதுதான் கருந்துளையாக இருக்க வேண்டுமோ? வட்ட வடிவமான ஒரு சக்கரம் போல, தங்கத்தைப் போல தொடராக இருப்பது வேறென்ன? அது கேலக்சிதான். எந்தவிதமான தொலைநோக்கிகளும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இல்லாத காலகட்டத்திலேயே தன்னுடைய ஞானப் பார்வையால் முருகக்கடவுளின் வாகனமாகிய மயில் அங்கெல்லாம் போய் சுற்றி திரிகிறது என்று போகிற போக்கில் பல ஆயிரம் ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கிற ஒரு மில்கிவே கேலக்சியை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். நீண்ட காலமாக இந்த பாடலை ஆய்வு செய்த பொழுதுதான் வெளியில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அண்ட சராசங்களில் இருக்கிற அனைத்தையும் தன்னுடைய ஞானப் பார்வையால் மூன்றாவது கண்ணின் பயன்பாட்டால் இதை கண்டறிந்து நமக்கு சொல்லியிருக்கிறார்களே என்று நான் இதை மிகவும் வியக்கிறேன். இதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. மிகவும் ஆழமாக நுட்பமாக இந்த பாடலை வாசிக்கிற பொழுதுதான் நம்மால் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. தோகை மயில் அவ்வளவு தொலைவில் பறைந்து சென்று அங்கெல்லாம் அது திரிகிறது, தோகை விரித்து விளையாடுகிறது என்பதை மிகைப்படுத்தி சொல்லுகிற விதமாக இந்த பாடல் மயிலின் பெருமையாக அமைந்திருக்கிறது. ஆனால் அவர் இந்த பிரபஞ்சத்தை ஒரு வட்ட வடிவிலான ஒரு நெருப்பு பிளம்பு, தங்கத்தைப் போல சொலிக்கிற ஒளி பிளம்பு, திடல் திடலாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இதை நினைக்கிற பொழுதெல்லாம் அருணகிரிநாத பெருமானின் பாடல் அதன் வல்லமையை தாண்டியும் அவருடைய விஞ்ஞானப் பார்வை எவ்வளவு விசாலமானது என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது. வெளியில் தேடி ஒன்றை கண்டுபிடிப்பது விஞ்ஞானம் எனில், உள்ளே தேடி அதை கண்டுபிடிப்பது மெய்ஞானம். இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? இலக்கியங்களும் இலக்கணங்களும் வகுத்து கொடுத்த நம் முன்னோர்கள் சாதாரணமானவர்களே அல்ல. அவர்கள் மெய்ஞானிகள் என்பதை பல்வேறு சான்றுகள் நமக்கு படிக்க படிக்க தந்து கொண்டே இருக்கிறது.
0: காலச்சக்கரத்தில் பயணித்து தம் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் கவிஞர் க. புத்திர சிகாமணி அவர்கள். அடுத்து சிலப்பதிகார காப்பிய காலத்திற்கு அழைத்துச் செல்கிறார் ஏ. ராஜேந்திரன் அவர்கள்.
2: சிலப்பதிகாரம் என்பது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இளங்கோவடிகளால் சேரன் செங்குட்டுவனியனுடைய தமையனார். அவர் மன்னர் பொறுப்பையே துறந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே அறக்கோட்டத்திலே துறவரம் பூண்டவர்தான் இளங்கோவடிகள். அந்த இளங்கோவடிகள் 3 நாட்டிலே நடந்த முப்பெரும் காண்டத்தை கையிலே எடுத்து காவியமாக கண்ணகி, கோவலன், மாதவி என்ற மூவரையும் வைத்து ஒரு அழகான காவியத்தை பின்னி மக்களுக்கு ஒரு அழகான நீதி காவியமாக கொடுத்தார். அந்த வரிசையிலே சிலப்பதிகாரம் மக்களுக்கு போகட்டும் உண்மைகள் என்ன? இந்த நாடையே செம்மைப்படுத்திய ஒரு இலக்கியம்தான் சிலப்பதிகாரம் என்றால் மறுப்பதற்கில்லை ஆண்டோர்களே. அந்த சிலப்பதிகாரத்திலே 3 நீதிகள் வருகிறது. அரசியல் படைத்தோர்க்கு அறமே கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அரசியல் படைத்தோருக்கு அறமே கூற்றாகும் என்றார்.

0: என்ன, நாடாள்பவன் மன்னனாக இருந்தால் என்ன, பிறகு யாராக இருந்தால் என்ன, தவறுகள் இழைக்கக்கூடாது. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். ஒரு மன்னன் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், மக்களை பாதுகாத்து வரல வேண்டும், அந்நிய படையெடுப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இந்த நுட்பத்தை வைத்து அழகாக பின்னியிருக்கிறார். மன்னன் வந்து நீதி நெறி தவறினால் அவனுக்கு தர்மமே கூற்றுவனாக மாறுகிறது. அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த உண்மையை. பிறகு உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்றால், உரை சார்ந்த பத்தினி கற்புடைய மாதர்கள், கொழுநன் தொழுவாள், தெய்வம் தொழால், பெய்யென்றால் பெய்யும் மழை என்று வள்ளுவராசான் சொன்னாரே, அப்படி ஒரு பத்தினி, கணவனையே தெய்வமாக தொழுது கொண்டிருந்த கண்ணகி தன் கணவன் மாதவியிடத்திலே சென்றான் என்ற பொழுதும் கணவனின் பெருமையை மறைக்காமல் கற்புடைய நங்கையாக வாழ்ந்தாலே, துறவரம் பூண்ட நிலையிலே வாழ்ந்தார்களே, அந்த கண்ணகியினுடைய பெருமையை இன்று உலகெல்லாம் உரைசாட்டுகிறார். கற்புடைய மாந்தருக்கு களமாக அமைந்தது அது. அதான் உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏற்றுவென்றால் உலகமெல்லாம் போட்டும்படியாக கண்ணகி அமர்ந்திருக்கின்றார்கள். பிறகு ஊழ்வனை உருத்து வந்து ஓட்டும். ஊழ்வனை என்றால் என்ன, முப்பிறவில் செய்த வினை இப்பிறவில் செய்யும் வினை இல்லையா. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மை என்றால் அதற்கேற்ற மாதிரி பலாபலன்கள் உண்டு பிறவியில். பிறகு நாம் செய்வது பாவம் என்றால் அதே பாவங்கள் பிறவில் விளையும். அப்படித்தான் ஊழ்வனை உருத்து வந்து ஊட்டும் என்றார்கள். அதன்படியே பாண்டிய நாட்டிலே பாண்டியன் ஆட்சியிலந்தான், செங்கோலிலந்தான், மரணமே ஏற்பட்டது. உடனே அவனுடைய மனைவியும் விழுந்து மாய்ந்தாள். ஏனென்றால் கற்புடைய மாதருக்கு களங்கம் கற்பித்தால் அந்த ஊழ்வனையாகப்பட்டது உயர்ந்து வந்து ஊட்டும் என்பது உண்மை. இந்த மூன்று நீதிகளை கையிலே வைத்து கொண்டு வந்ததுதான் சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தை 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே துறவரம் பூண்டு இளங்கோவடிகள் எழுதினார். அழகான நுட்பங்களை காட்டுகிறார். காவிரிம்புப்பட்டினத்தை காட்டுகிறார். பிறகு மதுரை மாநகரத்திலே அந்த வழக்காடும் காண்டத்தை காட்டுகிறார். பிறகு வஞ்சி மாநகரத்திலே கண்ணைக்கு சிலை எடுப்பும் அந்த காண்டத்தை காட்டுகிறார். காவிரி பூம்பட்டினத்திலே மாதவி எப்படி ஒரு நடன மங்கையாக இருந்தார்கள் என்பதையும், மன்னனுக்கு நிகரான பொருள்களை பெற்றிருந்தார்கள் என்பதையும், அங்கே மாசாத்துவான் மகனையாகி வாழ்தல் வேண்டி அந்த கண்ணகி கோவலன் ஆகிய இருவரும் திருமணம் புரிந்து இருக்கும் வேளையிலே ஆடல் கணிகை மாதவியின் நடனத்தை பார்த்து அவளிடத்திலே மனதிலே பறிகொடுத்த அந்த கோவலன் அவளிடத்திலே வாழ செல்கிறான். வாழ்ந்து பிறகு பிரிவு ஏற்படுகிறது. பிரிவு ஏற்பட்டு கண்ணகியும் கோவலனும் பொருள் திரட்டும் பொருட்டாக மதுரை வந்து அடைகிறார்கள். கவிந்தி அடிகளின் துணையோடு எவ்வளவு அற்புதமான ஒரு காவியம் பாருங்கள். பொருள் ஈட்ட வருகிறார்கள். வரும்பொழுது இழந்த பொருளை ஈட்ட வந்த இடத்திலே கோவலன் மீது அரசியனுடைய சிலம்பை தேடினான் என்ற ஒரு பழி விழுகிறது. பொற்கொள்ளனின் பேச்சை கேட்டு அந்த பாண்டிய மகாராஜன் என்ன செய்தான் என்றால், அவருடைய தலையை கொய்து அந்த சிலம்பை கொண்டு வா என்றான். அந்த வழக்காடு காண்டத்திலே அந்த சிலம்பாகப்பட்டது பொற்கொள்ளனால் திருடப்பட்டு விட்டது. ராணியின் சிலம்பு மராமத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் கண்ணகியின் கணவன்தான் கல்வன் என்று பழி போட்டு அவனை சிரச்சேதம் செய்தார்கள். கண்ணகி விட்டார்களா? கற்புடைய மாந்தனுடைய நெறி அங்கேதான் புலப்படுகிறது. வழக்காடு காண்டத்திலே மன்னனை ஏத்து போராடுகிறாள் கண்ணகி. எப்படி போராடுகிறாள்? யானோ அரசன் யானோ கல்வன், மண்மதை காக்கும் தென்புலம் காவல் என்முதல் பிழைத்தது கெடுகவையின் ஆளில் என்று சொல்லி மன்னனே இறுதியில் தன்னுடைய உயிர்மீச்சை விடுகிறான். கண்ணகி அந்த அளவிலே வந்து கற்பு நெறியை, அந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து காட்டுகிறாள். தன்னுடைய சிலம்பை உடைக்கிறாள். இவருடைய சிலம்பில் இருப்பது மாணிக்கம், அவருடைய சிலம்பில் இருப்பது முத்து என்பது நிரூபணமாகிறது. அரை நிமிடம் யோசித்திருந்தால் அங்கே வந்து கோவனுடைய உயிர் தப்பியிருக்கும். யோசிக்காமல் நீதி வழங்கியதால் அங்கே நீதி முறை பிழைத்தது என்ற உண்மை அங்கே தெரிகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? மூன்று நீதிகள். கற்புடைய மாந்தர்கள் பெய்யென்றால் மழை பெய்யும், அவருடைய எது சொன்னாலும் நடக்கும், மன்னர்கள் ஆட்சி பிறழாமல் நடக்க வேண்டும், பாவங்கள் செய்தால் பிறகு அந்த பாவத்திற்கு பலாபலன் பிற்பிறவிலே விளையும் என்பதை மூன்று நீதிகளையும் மையமாக வைத்து வந்ததுதான் இந்த சிலப்பதிகாரம். இப்பேற்பட்ட சிலப்பதிகாரத்தை கோழியூர் என்று சொல்லக்கூடிய உறையூரின் வழியாக கண்ணகியும் கோவலனும் காவிரியை கடந்து நேராக மதுரை செல்கிறார்கள். மதுரையை சுட்டு இயக்கிறார் கண்ணகி. பிறகு அங்கிருந்து நேரே வஞ்சி மாநகரம் செல்கிறார்கள். வஞ்சி மாநகரத்திலே கண்ணகி அங்கிருந்து ஒரு மலர் விமானத்திலே குன்றிலே மறைகிறாள். குன்ற குரவர்கள் அதை பார்க்கிறார்கள். பிறகு சேரன் செங்குட்டுவனுக்கு இது உறுத்தப்படுகிறது. அதை மையமாக வைத்து சேரமன்னன் வஞ்சியிலிருந்து கிளம்பி கண்ணகிக்கு இமயத்திலே படிக்கல் எடுத்து வந்து அந்த கல்லை இங்கே வைத்து படைத்து இன்றளவும் கண்ணகியை கற்புடைய தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய இலக்கியம்!
1: சிலப்பதிகாரத்தின் சாரத்தை இலக்கிய பேழையில் பகிர்ந்தார் ஏ. ராஜேந்திரன் அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேர்களே.

கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸுடன். இனி செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து இதமான கீதங்களுடன் இனிமை சேர்க்க வருகிறது தேன் சிந்தும் நேரம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பின் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பிசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும்

0: நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினார்கள். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்கள் அனைத்தும் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளை நிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15ஆம் தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவானது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆஹா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியிருப்பது.

0: ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஆசை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

ஆசையில் ஓர் கடிதம் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் ஹரிணி பாடிய பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து.

0: ரெட் திரைப்படத்திலிருந்து கே கே அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடலை.
1: எந்தன் குரல் கேட்டு உனை

பாட்ஷா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி தொடரும் பாடல் சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து வசுந்தரா தாஸ் பாடியிருப்பது.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸுடன். நேரம் 12 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்
1: முதம் பெரியாரை துணைக்கோடல் 45 அதிகாரம் 3 குறட்பா.
2: அறியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல்.
1: பெரியோரையே விரும்பி தமக்குரிய சுற்றத்தினராக பெற்றுக் கொள்ளுதல் பெரிதற்கரிய பேறுகளுள் எல்லாம் அரிதான பெரும் பேராகும்.
2: அறியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல்.
3: குறளமுதம் கேட்டீர்கள்.
4: இனிய உலகம் இனியும் தாங்குமா?

0: யாராவது காலங்கா தலையே வேலை செய்ய விட மாட்டாங்களே.
1: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
0: அடடே ஆசிவா, உன்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: நீயா நிச்சயமா எதிர்பார்த்திருப்ப, தெரியும் எனக்கு.
3: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
2: என்ன கிளீனிங் ஒர்க் எல்லாம் பலமா போயிட்டு இருக்கு?
0: ஆமா நண்பா, நிறைய குப்பை சேர்ந்துருச்சு, அதனாலதான் முடிச்சிட்டேன். அந்த பக்கெட்ல இருக்கிறத கொண்டு போய்
2: பக்கத்துல எம்டியா இருக்கிற பிளாட்ல போட போற. அதானே, உன் வீடு சுத்தமா இருக்கணும், சூழலை பத்தி நீ எல்லாம் எங்க கவலைப்பட போற?
0: ஏய் நிறுத்து நண்பா, தெரிஞ்ச மாதிரி பேசாத. என் வீடு மட்டும் இல்ல, எனக்கு பக்கத்துல இருக்க இடம், நான் குடியிருக்கிற தெருவு, இதெல்லாம் சுத்தமா வச்சுக்கிறதுக்கு என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை தான் இப்ப நான் செயல்படுத்த போறேன்.
2: அப்படியா? சபாஷ் நண்பா, உன்ன மாதிரியே எல்லாரும் மாறிட்டா நம்ம ஏரியாவே சுத்தமா மாறிடும். ஆமா, என்ன ஐடியா, அதுதான் கொஞ்சம் சொல்ல.
0: சேர்த்து வச்சிருக்கிற குப்பையெல்லாம் யாருக்கும் தெரியாம நைஸா கொண்டு போய் பக்கத்துல இருக்க ஆத்துல போட்டுற வேண்டியதுதான். எப்படி ஐடியா?
4: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
2: நீங்க எல்லாம் எங்க திருந்த போறீங்க? ஏதாவது ஒரு வகையில நம்ம சூழலை கெடுக்கணும், அதுக்கு திட்டம் போட்டு பிளான் பண்ணுவீங்க இந்த மாதிரி?
0: என்ன நண்பா இது, பக்கத்து பிளாட்ல போட்டாலும் திட்டுற, ஆத்துல போட்டாலும் திட்டுற, வேற நான் என்னதான் பண்றது?
4: இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகராஜா தேவைங்கிறது.
2: மக்கும் குப்பை மக்கா குப்பை இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு ஒரு பக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னா வீட்டுக்கே வந்து சேவை செய்யற தூய்மை பணியாளர்கள்ட்ட கொடுத்தா போதும். அத விட்டுபிட்டு
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய் இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
8: NCERT
9: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
8: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
9: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
8: மாலை 5:30 மணிக்கு
9: NCERT
8: வகுப்பறையாகும்
9: உங்கள் வரவேற்பறை.
8: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
10: I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together and wish them a warm, warm welcome.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி திருச்சி மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் சங்கீத சாரல். இன்றைய மிருதங்க தாளவாத்திய நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் கலைஞர்கள் ஆண்டான்கோயில் ஏ வி எஸ் சுந்தரராஜன், திருவாலபுத்தூர் ஜி ஆர் செந்தில்குமார் ஆகியோர். என் சி மாதவ் அவர்கள் வயலின் கீர்த்தனைகள் வாசிக்கிறார். தாளம் மிஷ ஷாப்பு தாளம்.

0: திருச்சி வானொலியின் மதியலை 936 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய மிருதங்க தாளவாத்திய நிகழ்ச்சியில் இதுவரை பங்கேற்ற கலைஞர்கள் ஆண்டான்கோயில் ஏ வி எஸ் சுந்தர்ராஜன், திருவாலபுத்தூர் ஜி ஆர் செந்தில்குமார் ஆகியோர், என் சி மாதவ் அவர்கள் வயலின் கீர்த்தனைகளை வாசித்தார். தாளம் மிஸ்ரா ஷாபு தாளம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
0: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸுடன். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், சஞ்சீவ் சச்சிதேவா, அருண் பாலி மற்றும் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி மாநிலமாக தெலங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக தெலங்கானா மக்கள் பங்காற்றியதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெலங்கானா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தெலங்கானாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தெலங்கானா

0: முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தனி மாநில போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாட்டேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள் வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷனிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷனிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும், அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6 தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தலகா பூசார்வட்டி கிராமத்தில் வந்து நான் வசித்து வருகிறேன். நான் வந்து 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி வந்து சிக்கனமாகுது, ரெண்டாவது வந்து நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி வந்து 2 ஏக்கர் பயிர் வந்து 4 ஏக்கர் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து உர மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பிட்ட உரம் வந்து செடியில் பயன்படுத்துறதுனால வந்து செடி வந்து அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் வந்து தக்காளி நல்ல மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து 100% மானியம் கிடைக்கிறதுனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வுக் குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள், பொறுத்திருப்பதை

0: ஆய்வுக்குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற 45 மில்லியன் டாலர் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993 பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப் பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25-23, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புஸ்னானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: முத்துவிழா கண்டும் முதிராத முயற்சியுடன் புதிய எழுச்சியுடன் தொடர்கிறது தன் பயணத்தை திருச்சி வானொலி.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: NCERT
7: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
6: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
7: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
6: மாலை 5:30
7: NCERT
6: வகுப்பறையாகும்
7: உங்கள் வரவேற்பறை.
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

நேயர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள் காற்றலையில் மதுர கீதமாய் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இனி கேட்டு ரசிக்கலாம். மதுரகீதம் தரும் முதல் பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து. விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் உலகநாதபுரம் முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி இவர்களின் விருப்பமாய் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா பாடிய பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்,

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையில் இது மதுர கீதம். நேயர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள். இனி எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து. விருப்பம் தெரிவித்திருப்பவர் பெட்டவாய்த்தலை நந்தகோபால். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடல் வரிகள் புலமை பித்தன்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

1:11 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையோடு. இது மதுரை கீதம், நேயர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்து கீரனூர் முகமது ஷஃபீக், ஜுவானா மரியம், முகமது சுஃபைல், முகமது ஷாலிக், முகமது சல்மான் இவர்களின் விருப்ப பாடலாக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது சக்கரம் திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் வாலி, இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு.

பாவை என்றே ஒரு பெயர் கொடுத்து, பாவை என்றே ஒரு பெயர் கொடுத்து.

1:15 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. இது மதுர கீதம், நேயர்களின் மனம் தொட்ட மாணிக்க பாடல்கள். இனி பார்மகளே பார் திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார் செங்கம் புனிதன் அவர்கள். இவரின் விருப்பமாக TM சௌந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல், கண்ணதாசன் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

காலத்தால் அழியாத காவிய கானங்கள். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் மதுரை கீதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பலே பாண்டியா திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருப்போர் இளையான்குடி இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது அசன், துருல் பாத்திமா இவர்களின் விருப்பமாய் டி எம் சவுந்தரராஜன் குழுவினரோடு பாடிய பாடல். பலே பாண்டியா படத்திற்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

அழிவை நெருங்காதையா, வினை வெல்ல

Thank you.

Thank you.

காலத்தால் அழியாத காவிய கானங்களை தந்து கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் மதுர கீதம் நிகழ்ச்சியில். அடுத்து நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருப்போர் ராமேஸ்வரம் மதினா ரம்ஜான், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல், பாடல் வரிகள் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால்

0: 1800420223.
1: ஒரு மணி 32 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. நேயர்களின் கடித விருப்ப கானங்களாய் இது மதுர கீதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வாகையூர் ராமசாமி, திட்டக்குடி செல்வராஜ், சிறுங்காட்டூர் ராஜேந்திரன், எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் பாடிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா.
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்ல

0: நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
0: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
0: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லன்னா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
0: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
3: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஒரு 1:38 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. இது நேயர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள், மதுர கீதமாய். நிகழ்ச்சியில் இனி 4 வேலி நிலம் என்ற திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மணப்பாறை வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாகவி, வர்ஷா, ஹரி, ஹரிணி, சந்திரசேகர் இவர்களின் விருப்பமாய் திருச்சி லோகநாதன் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடல் வரிகள் கூமா பாலா.

நேர்களே, உங்கள் மனம் தொட்ட பழைய திரையிசை பாடல்களை கேட்டு ரசிக்க எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி, மதுரை கீதம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு.

இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மண் வளம் காத்திடும் மண்புழு உரம் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் திருச்சி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ராதிகா அவர்கள். இரண்டு 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம் ஏ பாண்டியராஜ் குழுவினர் வழங்கும் கரகாட்ட பாடல்கள்.

நேயர்களே, இந்த அலைவரிசையில் இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசையில் பாலக்காடு கே.வி. நாராயணசுவாமி அவர்களின் பாட்டு இடம்பெறும். நாகை ஆர். முரளிதரன் அவர்கள் வயலின், பி. ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி. மோகன்ராம் அவர்கள் கடம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டவுன்டனில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியினருக்கு உயர்கல்வி மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று கல்வி உதவித்தொகை திட்டத்தின் பழங்குடியின பயனாளிகளிடையே உரையாற்றிய அவர், சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் சமூகம் பொருளாதாரம் கல்வி ரீதியாக முன்னேறும் போதுதான் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். கல்வி ஒருவரை தன்னம்பிக்கை உடையவராகவும் விழிப்புணர்வு மற்றும் திறன் வாய்ந்தவர்களாகவும் மாற்றுவதால் அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை என்று குறிப்பிட்டார். நம் நாட்டில் திறன் படைத்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர், அவர்களை கண்டறிந்து வளரச் செய்ய சரியான தளத்தை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டின் இளையோர் உறுதிப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் அயராது ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இத்தகைய செயல்பாடுகள் கடினமான பாதையை கூட எளிதாக்கும் என்று கூறியுள்ளார். இந்திய தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கிடையே வர்த்தகம் முதலீடு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறைகளில் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை

0: அதிபர் பால் மஷாட்டையுடனான சந்திப்பிற்கு பின் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற இதில் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் தென்னாப்பிரிக்க துணை அதிபரின் ஆர்வத்தை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண்பள்ளி, தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE மாணாக்கருக்கு வழங்கப்பட்ட விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை சரிபார்ப்பதற்கும் விடைகளை மறுமதிப்பீடு செய்வதற்குமான இணையதளம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வரும் 6 தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும். இது தொடர்பாக CBSE வெளியிட்ட அறிக்கையில், விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெற்ற மாணாக்கர் மட்டுமே இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆதார் சரிபார்ப்பு முறை இதில் உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு வரும் 8 தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். வரும் 9 தேதி வேட்புமனுக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், போட்டி இருப்பின் வரும் 18 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் கூறினார். திரு CV சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கடந்த 7 தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை நிலவரத்தை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் 3 இடங்களில் ரேடார் மூலம் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மாநிலத்தில் வெப்பநிலை சற்று குறைந்துள்ளதால் பள்ளிகள் முன் அறிவிக்கப்பட்டபடி நாளை மறுநாள் திறக்கப்படும் என்றார்.
2: தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இப்போதுதான் மழை துவங்கி இருக்கிறது. மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாள்தோறும் 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். அதே போல வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது. வெயில் தாக்கம் இருக்கிறது என்பதற்காகத்தான் 1 தேதி பள்ளி திறப்பதை 4 தேதி தள்ளிவிட்டார்கள். மிதமாக இருக்கிறது இப்போது, ஆகவே பள்ளி திறப்பதில் எந்த தடையும் இல்லை.
0: இதனிடையே வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், பிற பகுதிகளில் வெப்பநிலை இயல்பாகவே காணப்படும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், CBSE பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் விளம்பரப்படுத்திய அறிக்கையை வரும் 10 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக கல்வி கட்டணத்தை வரும் 5 தேதிக்குள் இணையதளத்தில் வெளியிடவும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் ஆணை பிறப்பித்துள்ளார். மாநிலத்தில் தாயுமானவர் திட்டத்தின்கீழ் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின்கீழ் வரும் 4 மற்றும் 6 தேதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்கும் நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், காவல்துறையை தன்வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். கடந்த 3 வாரங்களில் மாநிலத்தில் நடைபெற்ற குற்றச் செயல்களை அவர் பட்டியலிட்டார். இதனிடையே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக

0: பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான கூட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்ததை வரவேற்பதாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் துரை பழனிசாமி கோவையில் தெரிவித்தார்.
1: 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. பருத்திங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. இது வெளிமாநிலத்துல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த பருத்தி வருது.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழிற்கடன் முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் June 30 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். புதிய தொழில் தொடங்க விரிவாக்கம் செய்ய மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம் வட்டி மானியங்களுடன் கடனுதவியானது வழங்கப்பட உள்ளது. கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
3: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி, ஓசூர், ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சூளகிரி பகுதிகளில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக மொத்த செலவில் 50% மட்டுமே உற்பத்தி செலவு கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்றிரவு 11 மணிக்கு நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் பர்கானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 1:55.

0: by party president Rabi Lamichane met BJP President Nitin Naveen in New Delhi today. The delegation was also scheduled to meet other senior leaders of the party. The visit seeks to initiate party-to-party engagement between RSP and BJP and provide an opportunity for exchange of views on organizational practices, democratic processes, and people-centric political outreach. The Indian Meteorological Department, IMD, has issued an orange alert for thunder squall conditions over Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh during the day. While heavy rainfall will occur over interior Karnataka, Kerala, Mahe, Lakshadweep, Tamil Nadu, Puducherry and Karaikal till tomorrow. Thunderstorms accompanied by lightning and gusty winds are likely over Haryana, Chandigarh, Delhi, Chhattisgarh, Jharkhand, Gujarat, Goa, Maharashtra, Andhra Pradesh, Telangana and West Uttar Pradesh for the next 2 to 3 days. Hot and humid weather conditions will prevail over entire northeast, including coastal Andhra Pradesh, Odisha and sub-Himalayan West Bengal today. On to sports and women's cricket, the third and final T20 international of the series between India and England will be played at Taunton in England tonight. The match will begin at 11 p.m. IST. The series is level with India winning the first match in Chelmsford by 38 runs and England levelling the series with a 26-run victory in Bristol. In hockey, India registered a commanding 4-1 victory over Korea in their third Pool A match of the Men's Under-18 Asia Cup in Kakamigahara, Japan. Captain Ketan Kushwaha scored in the third and the 36th minute. Varinder Singh and Shah Rukh Ali scored the other two goals. Korea's lone goal came through Captain Yoon Jae-yok. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu addresses tribal beneficiaries of scholarship schemes at Rashtrapati Bhavan, emphasizes social, economic and educational progress of all sections of society for true development. Government notifies Immigration and Foreigners Amendment Rules 2026 with key changes in registration timelines and the appeals mechanism. Chief Justice of India, Justice Surya Kant, administers oath of office to 5 new judges of Supreme Court. Orange alert issued for thunder squall conditions in Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh today. And in women's cricket, third and final T20 international between India and hosts England to be played in Taunton tonight. And with that, we end the midday news.
1: நேரும் 2:15 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று மண்வளம் காக்கும் மண்புழு உரம் தயாரிப்பு நேர்முகம் பங்கேற்கிறார். சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ராதிகா அவர்கள். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல மண்ணு நல்ல வளமானதா இருந்தாதான் நாம சாகுபடி செய்யக்கூடிய பயிர் வளர்ச்சியானது அமோகமா இருக்கும். அந்த வகையில மண்வள மேம்பாட்டுல இயற்கையான முறையில தயாரிக்கப்படுற மண்புழு உரத்துக்கு அதிகப்படியான பங்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, மண்வளம் காக்கிற மண்புழு உரத்தை நாம எப்படி தயாரிக்கணும், இத பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ராதிகா.
3: ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் நம்மளுடைய உணவு தேவையும் அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த உணவு தேவையை நிவர்த்தி செய்யறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், உடனடியா நம்ம விளைச்சலை பெருக்கணும் அப்படின்ற நோக்கோட நம்ம நிறைய செயற்கை உரங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த செயற்கை உரங்கள் போட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய மண்ணுடைய கட்டமைப்பு பாதிக்கப்பட்டுடுச்சு, மண்ணுடைய பௌதிக தன்மையும் பாதிக்கப்பட்டுடுச்சு. அதோட முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்புழுக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு நம்ம மண்ணுல. சோ இப்ப வந்து நம்ம வந்து இதை நம்ம மீட்டெடுக்கணும். நம்ம மண் வளத்தை பாதுகாக்கிறதுனா நம்ம கண்டிப்பா நம்ம மண்புழுவை மீட்டெடுக்கணும். காலங்காலமா வந்து நம்ம கலப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிலத்துல உழவு தொழில செஞ்ச நம்ம மண்புழுவை வந்து உழவனின் நண்பன், இயற்கை உழவன் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மண்புழுவை எல்லா கழிவுகளையும் சுழற்சி செஞ்சு நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுனால நம்ம மண்புழுக்களை வந்து சுற்றுச்சூழல் கண்காணிப்பாளர் அல்லனா சுற்றுச்சூழல் அமைப்பாளர் அப்படின்னு கூட சொல்றாங்க. இது மட்டும் இல்லைங்க சார். இப்போ வந்து பார்த்தோம்

0: நம்ம கிரேக்க தத்துவம் இது அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பாரு, நம்ம மண்புழு வந்து பூமியின் குடல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி பூமியின் குடல்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம உலகத்தை எப்படி நம்ம பூமாதேவி காக்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம மண்ணை வந்து மண்புழுக்கள் காக்கிறதுனால தான் அதை வந்து பூமியின் குடல்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் மண்புழு வந்து நம்ம நிலத்தின் வேர்கள் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மண்புழு பொதுவாக கீழ் மண்ணையும் மேல் மண்ணையும் பரட்டி பரட்டி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நிலத்தில் வந்து நல்ல காற்றோட்டம் இருக்குங்க. நிலத்தில் நல்ல காற்றோட்டம் இருந்ததுனாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்ம நல்ல காற்றோட இருந்ததுன்னா நல்ல நீர்பிடிப்பு தன்மை அதிகமாகும், நீர் இறங்கும் தன்மை அதிகரிக்கும். அது மட்டும் நம்ம வேனுடைய வளர்ச்சி, பயிர்களுடைய வேர்களுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதனால தான் அதை வந்து நம்ம நிலத்தின் வேர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: சரிங்க, அதாவது மண்ணோடத்துக்கு மண்புழு வந்து நிறைய உதவி செய்யுது அப்படின்னு சொல்றீங்க. இந்த மண்புழு அங்க இருக்கக்கூடிய சத்துக்களை தீங்குது, அப்புறம் காற்றோட்டத்தை அதிகரிக்குது, இதெல்லாம் தாண்டி ஏன் என் நிலத்துல மண்புழு இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுங்க.
0: நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க கூட நோண்டும் போது முன்னாடிலாம் மண்புழுவை நம்ம பார்ப்போம். அந்த மண்புழு அந்த இடத்துல இருந்தாலே அந்த மண் வந்து நம்ம வளமான மண் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நிலத்தை வாங்க போகிறோம்னாலோ இல்லை ஏதோ ஒன்றுனாலே அந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடம் நல்ல ஒரு தன்மையோடு இருக்கும் கணிப்பு. அதனால தான் வந்து நம்ம வந்து மண்புழு வந்து மண்வளத்தை நிர்ணயிக்கும் உயிரியல் காரணி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மண்புழு வந்து இது மட்டும் இல்லை, நம்ம கழிவுகளெல்லாம் நம்ம இப்போல்லாம் எல்லா வேஸ்ட்டும் நிறைய அப்படியே போய் டம்ப் பண்ணி வைக்கிறோம். அந்த மறுசுழற்சிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. கழிவுகளுடைய மறுசுழற்சிக்கு மண்புழு ஒரு முக்கிய பங்கு. அதனால தான் நம்ம இயற்கை உரங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அப்படின்னு கூட சொல்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு மண்புழுக்கள் வந்து நம்ம மண்வள பாதுகாப்புக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரணியாக நம்ம கருதுகிறோம்.
1: சரி, இப்போ இந்த மண்வளத்தை மேம்படுத்துறதுக்கு மண்புழு உரம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, அப்போ அந்த மண்புழு உரங்கிறது என்ன?
0: அந்த மண்புழு உரங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்ம நிறைய பேர் நினச்சிப்பாங்க மண்புழு உரம்னா மண் அப்படின்னு கூட நினச்சிப்பாங்க. சார் குழந்தைங்க கூட இப்போ நம்ம வரும்போது ஏதோ ஒரு எக்ஸிபிஷனுக்கு வராங்க அப்படின்னா பார்த்தோன்னே, ஆ மண், இது என்ன மண் அப்படின்னு கேட்பாங்க. அது மண்புழு உரங்கிறது மண் கிடையாது, அது வந்து நம்ம தாவர மற்றும் கால்நடை கழிவுகள். அதை வந்து மண்புழுவை கொண்டு மக்க வச்சு கிடைக்கிற ஒரு உரம் தான் மண்புழு உரம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, மண்புழு வந்து சாப்பிட்டு வெளியிடுற எச்சம் தான் நம்ம வந்து மண்புழு உரம் அப்படின்னு சொல்கிறோங்க.
1: சரிங்கண்ணா, அதில் அந்த மண்புழு உரத்தை உருவாக்குறதுக்கு என்னென்ன மண்புழு வகைகள் எல்லாம் பயன்படுத்துறீங்க?
0: நம்ம பொதுவா மண்புழு வந்து மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க சார், எபிஜிக், எண்டோஜிக், அனிசிக்னு சொல்லுவாங்க. எபிஜிக் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மண்ணளுடைய மேற்பரப்புல வாழக்கூடியது. அது வந்து அதனுடைய உணவே வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கு மேல, அதாவது தரைக்கு மேல இருக்கிற உணவை தான் அது வந்து சாப்பிடும். அந்த மாதிரி மண்புழுவை தான் நம்ம வந்து மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தணும். இன்னொரு வகை பாத்தீங்கன்னா எண்டோஜிக்னு சொல்றது, அது வந்து மண்ணனுடைய சற்று கீழ்பரப்புல வாழக்கூடியது. அது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி ஆழம் அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வயலில் இருக்கக்கூடிய மண்புழுக்கள்லாம் அந்த வகையை சார்ந்தது. மூணாவது வகை பார்த்தீங்கன்னா அனிசிக்னு சொல்கிறது, அது வந்து நல்ல வந்து 3 மீட்டர் வரைக்கும் தொலையிட்டு அங்கே தான் போய் அதோடைய வலையவே கட்டும். அந்த மாதிரி வந்து இன்னொரு வகை இருக்குங்க. அதுக்கு எவ்வளோதான் உணவு கொடுத்தாலும் மேலே அதுக்கான அழகின பொருள் எது வேணாலும் கிடந்தால் கூட சாப்பிடாது. தரைக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அது அதுக்கான உணவை கீழே தொலையிட்டு போய் தான் தேடி தான் அது கண்டுபிடிச்சி சாப்பிடும். அந்த புழுக்களை நம்ம நிலத்தில் இருக்கிற புழுக்களை கொண்டு வந்து நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது, ஏன்னா அதால மேற்பரப்புல வாழ முடியாது, அடிப்பரப்புல வாழும். இப்போ மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்குன்ற மண்புழு வந்து என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்று வகையான மண்புழுக்கள் இருக்குங்க. ஆப்பிரிக்கன் புழு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து யூட்ரிலஸ் யூஜினே அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம். ரெண்டாவது வந்து சிவப்பு புழு, ஐசீனியா ஃபோர்டிடா. மூன்றாவது வந்து மக்கும் புழு அப்படின்னு சொல்லுவாங்க, பெரியானிக்ஸ் எக்ஸவேட்டஸ். இந்த மூணு வகையான மண்புழுவுமே நம்ம மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தலாம்.
1: இது மூணுக்கு ஏதாவது சிறப்பு இயல்புன்னு ஏதாவது இருக்குமா? எது இப்போ இந்த மூணு புழுல இந்த புழுவை வந்து இந்த கழிவுகளுக்கு பயன்படுத்தலாம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கா?
0: அந்த மாதிரி இல்லைங்க, இந்த கழிவுகளுக்கு அப்படின்னு இல்லை, நம்ம சீதோஷன் நிலைக்கு உகந்த மூணு புழுக்குமே உகந்தது. நிறைய பேத்துக்கு சந்தேகம் வரும், விவசாயிகள் கூட இந்த கொஸ்டினை நிறைய வாட்டி கேட்பாங்க இந்த கேள்வியை. ரெண்டு புழுவையும் இப்போ ஆப்பிரிக்கன் புழுவையும் சிவப்பு புழுவையும் ஒன்றா விடலாமாம்மா, அவங்க அது ரெண்டுமே வந்து சண்டை போட்டுக்காதா இல்லை வந்து இறந்துராதா அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அது ரெண்டுமே ஒன்றா விடலாம். இன்னொரு சிறப்புத்தன்மை என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஆப்பிரிக்கன் புழு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடும், ஆனால் இனப்பெருக்கத்தன்மை அதுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து புழு வந்து ஒருத்தர் ஒரு விவசாயியை வாங்கணும் அப்படின்னா கூட ஒரே டைமில் நிறைய புழு வாங்க முடியாது, அது மல்டிப்ளிகேஷன் ஆச்சுன்னா அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிவப்பு புழு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், பட் அதனால் சீக்கிரம் நிறைய சாப்பிடும். ஒரே சைஸ் ஃபீடர் நிறைய சாப்பிட்டு நம்மளுடைய நோக்கமும் என்ன இருக்கும், நிறைய சாப்பிடணும், கழிவுகளை சீக்கிரம் வெளியிட்டா நம்மளுக்கு மண்புழு உரம் சீக்கிரம் வைக்கிறது கிடைக்கும். ஸோ அதனால வந்து ரெண்டுமேயும் ஒன்றாவும் விடலாம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா, இல்லை தனித்தனியாக உங்ககிட்ட இருக்கிற எந்த புழு வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். ஆப்பிரிக்கன் புழுவாக இருக்கலாம், சிவப்பு புழுவாக இருக்கலாம், எது வேணாலும்.
1: என்ன இதுக்கு என்னென்ன கழிவுகளை எடுத்துக்கலாமா இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு?
0: மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு வந்து எந்த கழிவுகளை வேணா நம்ம பயன்படுத்தலாம். நம்ம பண்ணை

0: கழிவுகள், அதாவது வேளாண் கழிவுகளில் வந்து வைக்கோல் தட்டை, மக்காச்சோள தட்டை, இது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து நிறைய சோளத்தட்டை கூட கிடைக்கும், நிறைய இடத்துல பனானா இலை கிடைக்கலாம், வாழை இலை, எந்த இலை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த இலையை பயன்படுத்துறதா இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி வந்து பருப்பு சாதத்தை நல்லா பிசைஞ்சு கொடுக்குறோமோ அது மாதிரி அப்படியே கொண்டு வந்து போடாமல் அதை மக்க வச்சு தூள் தூளாக்கி, இப்போலாம் தூளாக்கும் இயந்திரம்லாம் நிறைய வந்துருச்சுங்க சார். சாஃப் கட்டர்
1: பசந்தி உணவு புல்லெல்லாம் அப்படிதான் வச்சு கொடுக்குறாங்க கோழிகளுக்கே கொடுக்குறாங்க.
0: எஸ் சார், சீக்கிரமாக நல்லா மக்க வைக்கணும் அப்படின்னா தூளாக்குற இயந்திரம் பயன்படுத்தி நம்ம தூளாக்கி கொண்டு வரலாம். எது இருந்தாலும் நம்ம வந்து சாணம் கண்டிப்பாக இருக்கணும், மண்புழுக்கு வந்து சாணத்தோடைய வாசமும் பிடிக்கும்.
1: மக்கின விலங்கு கழிவுகள் கொடுக்கணுமாமா, இல்ல அதாவது மாட்டு சாணம் கொடுக்கணுமா, இல்ல பச்சையே கொடுக்கலாம்?
0: இல்லைங்க, நம்ம வந்து இப்போ வெளியில நம்ம போடும்போது தெளிக்கிறதுக்கு, சாணக்கரசு தெளிக்கிறதுக்கு பச்சையே போடலாம். நாங்கள் நம்ம தொட்டிக்கு எடுத்துட்டு போகும்போது சூடானதை கொண்டு போகக்கூடாது. மண்புழு உர தொட்டியில நம்ம நிரப்பும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து திறந்த வெளியில பாதி மக்குனதாக தான் இருக்கணும். ஏன்னா சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தொட்டிக்கு கொண்டு போகும்போது ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது புழு இறந்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ அதனால நம்ம கண்டிப்பாக வந்து திறந்த வெளியில அது மக்க வச்சு தான் எடுத்துட்டு போகணும். சாணமாக இருந்தாலும் உடனே போட்ட சாணத்தெல்லாம் எடுத்துட்டு போனோம்னா அது வந்து சூடு.
1: வேளாண் விளைபொருட்கள் வந்து நெல் தாளாக இருக்கலாம், வைக்கோலாக இருக்கலாம், இல்லை சோளத்தட்டையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அதோட கொஞ்சமாவது நம்ம சாணக்கழிவையும் சேர்க்கணும்.
0: சேர்க்கணும், அது முதல்ல வந்து நம்ம எந்த தட்டையாக இருந்தாலும் நம்ம வெளியில் வந்து திறந்த வெளியில் அது குவியலாக போட்டு தூளாக்குனதுக்கப்புறம் பண்ணை கழிவுகள், இலைச்சருகள் எல்லாத்தையும் தூளாக்கி நம்ம குவியலாக போட்டு சாணக்கரிசல், ஒரு டன்னு மக்கிய கழிவுகள் இருக்குன்னா அதில் 100 கிலோ சாணக்கரிசலை வந்து நம்ம மேலே தெளிச்சிடணுங்க சார். தெளிச்சிட்டு ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நம்ம ஒரு மாதத்துக்கு நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு 30 நாளைக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம தொட்டிக்கு எடுத்துட்டு போகணுங்க சார்.
1: மேடம் இப்போ ஃபர்ஸ்ட் குவியலாக வச்சுக்கிறோம், அதிலேயே விட்டுடலாமா புழுவை?
0: புழுவை அப்போ விடக்கூடாதுங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கழிவுகளை வந்து பாதி மக்க வைக்கணும். மக்க வச்சதுக்கு அப்புறம் தான் தொட்டிக்கு எடுத்துட்டு போகணும். அந்த தொட்டிக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம கழிவுகளை எப்படி சேகரிக்கணும், கழிவுகளை எப்படி நம்ம மக்க வைக்கணும் அப்படிங்கறத வந்து அது அது ப்ரீ ஸ்டெப்புங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தொட்டி அமைச்சா அங்க தொட்டியில நம்ம நிரப்புறது எப்படிங்கறத பத்தி நாம சொல்லலாம்.
1: அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் வேளாண் கழிவு பொருட்கள்லாம் எடுத்துட்டு முதல்ல கொஞ்சமாவது மக்க வைக்கணும். இந்த ப்ராசஸ் தான் நேரம் செய்யறோம். மாட்டு சாணம் எல்லாத்தையும் சேர்த்து செஞ்ச பிற்பாடு அதுக்கப்புறம் தொட்டி கொண்டு போகணும். தொட்டி கான்கிரீட் தொட்டியா இருக்கணுமாமா, இல்ல திறந்த வெளியாகவும் மண்ணிலேயே கூட போடலாம்
0: சார்? தொட்டி வந்து நம்ம 3 வகையாக நம்ம அமைக்கலாங்க சார். தொட்டி நம்ம கான்கிரீட் தொட்டி இருக்குங்க, குழி அமைப்பு முறையிலையும் பண்ணுறாங்க விவசாயிகள். இது இல்லாத வந்து இப்போ வந்து குறைந்த செலவில் நம்ம மண்புழு உரம் தயாரிக்கணும்னா நம்ம மண்புழு உரப்பை அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க. எல்லாருக்குமே தெரியும் நம்ம கான்கிரீட் இப்போ சிமெண்ட்டோடைய ரேட்டு 420 ரூபாய்க்கு மேலே இருக்குது, செங்கலுடைய ரேட்டும் 10 ரூபாய்க்கிட்ட வந்துட்டுருச்சு. அப்போ வந்து நம்ம கான்கிரீட் தொட்டி அமைக்கணும் அப்படின்னா எல்லா விவசாயிகளாலையும் அது முடியாது, நம்மளுக்கு வந்து அது செலவு அதிகம். ஸோ அதனால தான் இப்போ மண்புழு உரப்பை மூலமாக மண்புழு உரம் தயாரிக்கலாம். அந்த மண்புழு உரப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நம்ம நிழல் இருக்கோ, இப்போ பொதுவாக மண்புழு உரம் தயாரிக்கணும்னா அது நிழலான பகுதியாக இருக்கணும் கண்டிப்பாக, அப்புறம் தனி தேங்காத பகுதியாக இருக்கணும். இப்போ இது இந்த கான்கிரீட் தொட்டினா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமைச்சிருவோம், நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கே காஸ்ட் அதிகமாகும் நம்ம வந்து கழிவுகளை. ஸோ இந்த மண்புழு உரப்பை நம்ம எங்க கழிவு இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம அமைச்சுக்கலாம், அதுதான் அதோடைய ஒரு அட்வான்டேஜஸ். மூவபிளா நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம் மண்புழு உரப்பை.
1: அந்த உரப்பை இன்னைக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் வரும்? அது ரொம்ப
0: அது நிறைய அளவுல இருக்குங்க சார். இப்ப 8 அடி நீளத்திலையும் இருக்கு, 12 அடியில இருக்கு, 10 அடியிலையும் விற்கிறாங்க, எல்லா தார்பாய் கடைகள்லயுமே கிடைக்குதுங்க. 8 அடியா இருந்தா 1200 ரூபா, 12 அடி நீளம் உள்ளது அப்படின்னா வந்து 1800 ரூபா அந்த மாதிரி இருக்குங்க. அதுல வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய திக்னஸ் கனஅடின்னு சொல்லுவாங்க, அந்த திக்னஸை பார்த்து வாங்கணும். ஏன்னா டியூரபிலிட்டி அப்போ தான் இருக்கும். நம்ம ஒரு 250 GSM சொல்லுவாங்க, அந்த திக்னஸ் உள்ளதை நம்ம பார்த்து வாங்கிட்டோம்னா 5 வருஷத்துலேருந்து குறைஞ்சது நிறைய விவசாயிகள் வந்து நாங்களாம் வந்து எங்களுடைய அயமாம் ஸ்கீம்லலாம் கொடுத்துருந்தோம், ஒரு 10 வருஷம் வரைக்குமே உபயோகப்படுத்தின விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க.
1: அது என்ன ஸ்கீமா?
0: அயமாம் நீர்வள நிலவள திட்டத்திலேருந்து நாங்கள் அயமாம் அதில் பயன்படுத்தின விவசாயிகள்லாம் வந்து அந்த மண்புழு உரப்பை பயன்படுத்தி இப்ப அதிலேயே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க.
1: ஆமா, இப்ப அந்த இப்ப நான் வந்து ஓரளவு பாதி மக்கனக்கூடிய பொருட்களை இந்த பையிலையோ இல்ல கான்கிரீட்ல எந்த திக்னஸ்க்குமா நான் போடணும்?
0: நல்ல கேள்விங்க சார். நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஃபுல்லா மேல வரைக்கும் நிரப்புறதா இல்ல எப்படி அடுக்கடுக்கா நிரப்புறதா அந்த சந்தேகங்கள் இருக்குங்க. மண்புழு உரப்பை நல்லா முதல்ல வந்து அமைக்கிற இடம் வந்து எப்பயுமே நம்ம தண்ணி தேங்காத மாதிரி நல்லா சமப்படுத்திக்கணுங்க. மண்புழு உரப்பை அமைக்கிறதுக்கு வந்து அந்த மண்புழு உரப்பையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 12 அடி நீளம், 4 அடி அகலம், 2 அடி உயரம் இருக்குங்க. பொதுவாக மண்புழு தொட்டினாலும் இந்த அளவில் தான்
1: இருக்கு.
0: பயன்படுத்துவாங்க, ஏன்னா அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கழிவுகளை. ஸோ இப்போ வந்து நம்ம அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, தொட்டி மாதிரி அமைச்சுக்கணும், அந்த பையை வந்து நம்ம தொட்டி மாதிரியே பார்க்கறதுக்கு அமைச்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து 13 அடி நீளமுள்ள குச்சி 2 பக்கவாட்டிலையும் இது பண்ணிவிட்டு ஒரு 4 அடி நீளமுள்ள 10 குச்சி எடுத்து

0: கட்டிட்டு ரெண்டு இந்த சைடு அஞ்சு குச்சி, மறுபக்கம் வந்து ஒரு அஞ்சு குச்சி அந்த மாதிரி கட்டி நம்ம முதல்ல அது தொட்டி மாதிரி அமைச்சுக்கணுங்க சார். அந்த தொட்டி மாதிரி அமைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கழிவுகளை நிரப்ப ஆரம்பிக்கணும். நம்ம ஏற்கனவே 30 நாள் வந்து நம்ம மக்க வச்ச ஒரு கழிவு நம்ம வச்சிருப்போம் குவியலா, அந்த குவியலை வந்து எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து நம்ம முதல் இது வந்து நிறைய இடத்துல வந்து தண்ணி கொஞ்சம் தேங்குற பகுதி இந்த மாதிரி இருந்தாலோ இல்லை ஏதோ ஒன்று கீழே வந்து நிறைய பேர் காயற்பித்து போட்டுக்குவாங்க என்னென்ன இருக்கலாம், ஏன்னா அப்பதான் வேரும் கீழேருந்து வராமல் இருக்கும் சில அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக போட்டுக்கிறாங்க விவசாயிகளுமே. அது இருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இந்த மக்கிய குப்பையை வந்து 30 நாள் மக்கிய குப்பையை ஒரு அரை அடிக்கும், அப்புறம் எகெயின் சாணம் ஒரு அரை அடி. சாணம் நிறைய இல்லாதவங்க போட வேண்டியது இல்லை, எங்கிட்ட சாணம் இருக்கு அப்படிங்கிறவங்க அரை அடி அதை போட்டு எகெயின் இந்த மக்கிய குப்பை சாணம் மக்கிய குப்பை இந்த மாதிரி போட்டு அடுக்கடுக்காக நம்ம பண்ணிக்கலாங்க சார். மண்புழு உரப்பையில ஒரு 3/4 இது உயரம் வர வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து மேலே வரைக்கும் டாப் வரைக்குமே நிரப்பிப்பாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. மண்புழு எஸ்கேப் ஆயிருமான்னு நினைப்பாங்க நிறைய பேர், அங்கே வரைக்கும் போட்டு நம்ம மண்புழு விட்டதுக்கு அப்புறம் வெளியில வந்துருங்க மேடம் அப்படிலாம் கேட்பாங்க, அப்பெல்லாம் போகாதுங்க சார்.
1: இப்ப அது மாதிரி நிரப்பின ஒரு படு அது அது எவ்வளவு கிலோமா வரும்?
0: பொதுவா இப்ப 12 அடி நீளமுள்ள ஒரு மண்புழு உரப்பை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல 1 டன் வரைக்கும் நம்ம நிரப்பலாங்க சார். மண்புழு வந்து 10 கிலோ அளவுக்கு விடணுங்க ஒரு பைக்கு.
1: 1 கிலோ வாங்கி நான் விட்டா எவ்வளவு நாள் ஆகும்?
0: இப்ப நம்ம 1 கிலோ மண்புழு வந்து 2 கிலோவா மாறணும் அப்படின்னா 20-30 நாள் ஆகும் அதோடைய இனப்பெருக்கம் ஆகிறதுக்கு. சோ இப்ப நம்ம முதல்ல வந்து ஒரு 2 கிலோ விட்டா போதும் சார்.
1: இப்ப இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறத பத்தி நேயர்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேட்கணும், உங்கள்கிட்ட ஆலோசனை பெறணும்னா எந்த எண்ணில் உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்?
0: 9791216356ங்க சார்.
1: ஆமா, 97 91 21 63 56. நன்றிங்க.
0: நன்றிங்க சார்.
2: மண்புழு உரத்தை நாம பயிர்களுக்கு பயன்படுத்துறதுனால தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, கந்தகம், துத்தநாகம் இந்த மாதிரி எல்லா சத்துக்களையும் பயிர்களுக்கு எளிதில கிடைக்க செய்யுது இந்த மண்புழு உரம். அது மட்டும் இல்லங்க, இயற்கையான வளர்ச்சி ஊக்கியா இருக்கிறதுனால பயிர்களுக்கு பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருது இந்த மண்புழு உரம். விவசாயிகளே, சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ராதிகா அவங்க சொன்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மண்புழு உரங்களை நீங்க தயாரிச்சு பயன்பெறலாமே. மண்புழு உர தயாரிப்புல இன்னும் இவர் கூறும் சில தொழில்நுட்பங்களை மற்றொரு நாள் நேயர்களுக்கு முன்னறிவிப்போடு வழங்குகிறோம். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: நேரம் 2:30.
4: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் ஏ பாண்டியராஜ் குழுவினர் வழங்கும் கரகாட்டம்.

கரகாட்டத்திற்கான தொடக்ககால சான்றுகள் இதிகாசங்களிலும் சங்க இலக்கியங்களிலும் காணப்படுகின்றன. பெரியாழ்வார் தனது பாடல்களில் குடமாடம் கூத்தன் என கிருஷ்ணனை குறிப்பிடுகிறார். இதன் மூலம் அவர் தலையில் ஒரு பானையுடன் ஆடினார் என்பது உணர்த்தப்படுகிறது. சிலப்பதிகாரமும் கரகாட்டத்தை பற்றி குறிப்பிடுகிறது.

தென்னிந்தியாவின் கிராமப்புறங்களில் பருவமழை பெய்யும் காலமான ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கிராம மக்களால் கரகாட்டம் நிகழ்த்தப்படுகிறது. கரகாட்டம் பொதுவாக பல உடல் திறன்களை உள்ளடக்கியது. குச்சிகளின் மீது நடப்பது, மனித பிரமிடுகளை உருவாக்குவது போன்ற சாகச கூறுகள் நடனத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் அவை நடனத்தின் காட்சி அழகை அதிகரித்து பார்வையாளர்களை ஈர்க்கின்றன.

கரகாட்டம் சோழர் காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்ததாக வரலாறு கூறுகிறது. நடன கலைஞர்கள் முதலில் தெய்வத்திற்கும் பின்னர் குருவிற்கும் இறுதியாக காணக்கூடிய உள்ள பார்வையாளர்களுக்கும் பிரார்த்தனை செய்வதோடு தொடங்குகிறது.

கவனத்தை ஒருமுகப்படுத்துவது, கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, தொடர் பயிற்சி இந்த கலையின் சிறப்பம்சங்களாக கூறப்படுகிறது. எந்த ஒரு கலையும் மனிதனை உயர்த்தியே தானும் உயர்கிறது. இதை புரிந்து செயல்பட்டால் அனைத்து கலைகளும் அழியாமல் இருக்கும்.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மணின் மனம் நிகழ்ச்சியில் ஏ பாண்டியராஜ் குழுவினர் வழங்கிய கரகாட்டம்.

நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம். லாபம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு. திருச்சி TNPL 2 உதவி மேலாளர் ஏ. செல்வராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நேர்களை தொட்டு வரலாம்.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் தமிழோடு விளையாடு. அடுத்ததா இசை தூரல் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நேயர்கள், அன்பான நேயர்கள் அனுப்பிய மின்னஞ்சல் கடிதங்கள், அது மட்டும் இல்லை உங்களுடைய வண்ண வண்ண மடல்களோட நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு இசைத்தூரலில்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசையில் பாலக்காடு கே.வி. நாராயணசாமி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். நாகை ஆர். முரளிதரன் அவர்கள் வயலின், பி. ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி. மோகன்ராம் அவர்கள் கிடம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ நூற்றி
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு இன்று மாலை மணி 5:30 ஆரம்பமாகும். நன்றி.

கருத்தாழமும் இருக்கும், நிறைய நுட்பங்கள் நிறைந்தது, மனப்பக்குவம் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு மிளகாய் செடி எப்படி பச்சையாக இருக்கும் போது காய் வந்து பச்சை கலர்லையும், அதே மாதிரி காய் பழுத்த பறம் சிவப்பு கலர்ல இருக்குதோ அது மாதிரி தான் இந்த ஓவியம் வளர்ந்துட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன கருத்தையும் நமக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்த கடிதம் பாத்தீங்கன்னா மணப்பாறையிலிருந்து வீரமணி அனுப்பியிருக்காங்க. இதுவும் ஒரு வசந்த அழைப்பு நிகழ்ச்சிக்காக சட்டத்தின் பார்வையில் அந்த நிகழ்ச்சியை 22ஆம் தேதி கேட்டோம். அன்று ஆற்றிய உரையும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த விதமும் சிறப்பு. உடன் உரையாடிய அறிவிப்பாளர் கோகிலா அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய விதம் வந்து நிகழ்ச்சிக்கு ஒரு சிகரம் வைத்தார் போல இருந்தது. பண்பலைக்கும் பாராட்டுக்கள், வழக்கறிஞர்களுக்கும் பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. அதே அன்றைய தினம் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில அழகான பாடல்களும் ரொம்ப அழகா வழங்கின அந்த அறிவிப்பாளருக்கும் பாராட்டுக்கள். 1 மணிக்கு மதுரை கீதம் கேட்டோம். கருப்பு வெள்ளை பழைய பாடல்கள் மிகவும் இனிமையாகவும் சுவையாகவும் இருந்தது. வானொலிக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாராட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க மணப்பாறையிலிருந்து பி வீரமணி. இன்னும் அடுத்ததா நேயர்களுடைய மின்னஞ்சல் கடிதங்களும் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, குட்டி குட்டி சுவாரஸ்யமான தகவல்களும் காத்துட்டு இருக்கு. கேட்டுட்டு இருங்க FM Rainbow 102.1 இது இசைத்தூரல்.

0: निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

3:29 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல். நேயர்கள் அனுப்பிய வண்ண வண்ண மடல்கள் எல்லாம் கேட்டாச்சு பார்த்தாச்சு. அடுத்ததா எங்களுடைய மின்னஞ்சல் வரவே இல்லையே அப்படின்னு காத்துட்டு இருக்க நேயர்களுக்காக நம்ம நேயர்கள் அனுப்பிய மின்னஞ்சல் இதோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முதல் மின்னஞ்சல் யார் எங்கிருந்து அனுப்பியிருக்காங்கன்னா, திருவானைக்கோவில் கீழகொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்காங்க. அதாவது நேற்று எனைத்தானும் நல்லவை கேட்க கேட்டோம் காலை ஒலிபரப்பியது. தில்லைவனம் அவர்களின் குறிக்கோள் வாழ்க்கை என்ற தலைப்பில் காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை நாம் புரிந்து கொண்டு இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு ரொம்பவே சிறப்பா பேசினாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த செவிச்செல்வம் கேட்டோம். முத்துராஜா அவர்கள் குழந்தைகளுக்கு கல்வியிலும் விளையாட்டிலும் போட்டி மனப்பான்மை வேண்டாம் அப்படிங்கறத ஒரு அழகான குதிரை ராட்டின பாடல் மூலம் விளக்கியது மிக அருமை. அப்புறம் தொடர்ந்து வந்த மங்கையர் உலகம் நன்றாக இருந்தது, தோழிகளுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மதுரை கீதம் நிகழ்ச்சிக்கும் அழகான ஒரு பாராட்டை சொல்லியிருக்காங்க. மதுரை கீதம் நிகழ்ச்சியில பாடியவர்கள் பெயர், நடித்தவர்கள், ஒளிப்பதிவாளர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் அப்படின்னு எல்லா தகவல்களோட பாடல்களை ஒளிபரப்பிய விதம் சிறப்பு, வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம். அடுத்த மின்னஞ்சல் யார் எங்க இருந்துன்னா, குமரன் நகர்ல இருந்து லட்சுமி அனுப்பியிருக்காங்க. நேற்று இரவு இசை இனிமை கேட்டோம், காற்றலை வழிவந்து காதுகளில் மோதும் அறிவிப்பாளரின் அழகிய குரலை கேட்கையில் மனசெல்லாம் ஒரு பரவசம் வருவதென்னவோ உண்மைதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்களின் தெருவில் இதமான பாடல்கள் நேற்று இரவு இனிமையாக ஒலி உலா வந்தது. குறிப்பா விளக்கு வச்ச நேரத்துல மாமன் வந்தான் அப்படிங்கிற பாடல் மிக அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பாளர்கள் குரல்களை கேட்கும் போதே மனசுல இருக்கக்கூடிய குழப்பமெல்லாம் போய் மனம் லேசாயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூக்கள் மீது பனி துளியை போல ஜில்லென்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாளர்களுடைய பெயர்களையும் சொல்லியிருக்காங்க. கௌதமன், கோபால் இவங்களுக்கு ஒரு பாராட்டையும் சொல்லியிருக்காங்க குமரன் நகர்ல இருந்து லட்சுமி. கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல்.

3:36 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல். நம்ம அன்பு நேயர்கள் அனுப்பிய அழகான கடிதங்களும் மின்னஞ்சலும் பார்த்தாச்சு. உங்களுக்காக குட்டி குட்டி தகவல்கள் காத்துட்டு இருக்கு. மன இறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவர்கள்ட்ட போனோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய பங்குக்கு மாத்திரை மருந்து அப்படின்லாம் எழுதி தருவாங்க. ஆனா ஸ்காட்லாந்துலயும் கனடாலையும் மன இறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போனா புதுமையான சிகிச்சை கொடுக்கறாங்களாம். என்ன சிகிச்சை அப்படின்னு தானே கேக்குறீங்க. இயற்கையை ரசிங்க அப்படின்னு சொல்லி அந்நாட்டு மருத்துவர்கள் அவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. அப்படி ரசிக்கிறதுனால நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய பாரம் குறையுது அப்படின்னு நம்புறாங்களாம். நம்ம நாட்டுல என்ன செய்யறாங்க பெரும்பாலானவர்கள் அப்படின்னா தொட்டியில அலங்கார மீன்கள் வளர்க்கறாங்க. மன அழுத்தம் இதயம் தொடர்பான பாதிப்புகள் இருக்கிறவங்க தினமும் கொஞ்ச நேரம் தொட்டியில நீந்தக்கூடிய மீன்களை கவனிச்சா போதுங்க, மனசு அமைதி அடையுதான், இதய பாதிப்பும் குறையுதா சொல்றாங்க. இயற்கையோட படைப்புகளை ரசிச்சாலே போதும், நமக்கு மனசு ரொம்பவே லேசாயிடும் இல்லையா. இது உண்மை அப்படிங்கறது பல விதங்கள்லயும் பல பேரால நம்பப்படுது.

0: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
2: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
3: மூன்று மணி 43 நிமிடம் இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல். சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா பெஹ்ரைன்ல இருக்கக்கூடிய உலக வர்த்தக மைய கட்டிடம் ஒன்னு இருக்கு. அது உலகத்துடைய முதல் காற்றாலை வானுயர்

கட்டிடம் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்குங்க. 50 மாடி கொண்ட இந்த கட்டிடத்தோட ரெண்டு கோபுரங்கள்லயும் பாலம் போல அமைச்சிருக்கிறாங்க. 3 இணைப்புகளால இணைக்கப்பட்டிருக்கா இந்த கட்டிடம். இதுக்கு நடுவுல காற்றாலை விசிறியும் பொருத்திருக்காங்க. ஒவ்வொரு இயந்திரமும் பார்த்தோம் அப்படின்னம்னா 225 கிலோவாட் மின் உற்பத்தி செய்யும் திறன் உள்ளது. பெர்சி வளைகுடால வீசுற காத்தை பயன்படுத்தி மின்னாற்றலா மாற்றக்கூடிய முயற்சியில தான் இந்த காற்றாலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள். இது இசைத்தூரல்.

0: திருச்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

3:50 ஆக போது கேட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல். சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும் போது நமக்கு ரொம்பவே பிடிச்ச பேரை வைப்போம், இல்ல அப்படின்னா ராசி பார்த்து வைப்போம், சிலர் நியூமராலஜி எல்லாம் பார்த்து வைப்பாங்க. ஆனா நம்ம இந்தியால ராஜஸ்தான்ல ராம் நகர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க, அங்க இருக்கிறவங்க பேரை கொஞ்சம் வித்தியாசமா வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? அங்க பெரும்பாலானவர்கள் படிக்காதவங்களாம். ஆனா இந்த மாதிரியான பேர் வைக்கும் போது நம்ம குழந்தைங்களுக்கு அந்த பேரை பத்தியாவது தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கறதுக்காக வைக்கிறாங்க. சரி, அப்படி என்னதாங்க பேர் வைக்கிறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அங்க பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி பேர் வைக்கிறாங்க தெரியுமா? ஐஏஎஸ், ஐபிஎஸ், பிரதமர் அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்களாம். இப்ப சமீபத்துல 50 பெண் ஒருத்தவங்க அவங்களுக்கு பிறந்த பேர குழந்தைக்கு கலெக்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்ல, ஐஜி, எஸ்பி, நீதிபதி அப்படின்லாமே பேர் வைக்கிறாங்களாம். இப்போ தொழில்நுட்ப ரீதியா ரொம்பவே அந்த கிராமம் அப்டேட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் பேரை வித்தியாசமா சிம் கார்டு, சிப், ஆண்ட்ராய்ட் அப்படின்லாம் வைக்கிறாங்களாம். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குல்ல. ஓகே, கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்மளை சுத்தி பல நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்கும், நாமும் எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இசை தூரல் நிகழ்ச்சியில சுவாரஸ்யமான விஷயங்கள் மட்டும் இல்ல, நம்ம அன்பு நேயர்களுடைய வண்ண வண்ண கடிதங்களோட மின்னஞ்சல் கடிதங்களையும் கேட்டோம், ரசித்தோம். அடுத்ததா வண்ண கோலங்கள்ல தமிழோட விளையாட ரெடியா இருங்க. நேர்களே, நேரலை நிகழ்ச்சிக்கு தொட்டு வர சுழி 431 இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களை அனுப்ப இயக்குநர் ஆகாஷவாணி பாரதிதாசன் சாலை திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். மின்னஞ்சல் மூலம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து அனுப்ப airtrichy@gmail.com airtrichy@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியில நீங்க அனுப்பலாம்.

0: இருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 4 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் இளையோர் உறுதிப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் அயராது ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இத்தகைய செயல்பாடுகள் கடினமான பாதையை கூட எளிதாக்கும் என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா உள்ளிட்ட 5 நீதிபதிகள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்விக் கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்விக் கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் விளம்பரப்படுத்திய அறிக்கையை வரும் 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழ் வரும் 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் தமிழக அரசின் மானிய விலை டீசல் பெறும் விசைப்படகுகளின் பாதுகாப்பு மற்றும் தரம் குறித்து 20 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 546 விசைப்படகுகளின் பாதுகாப்பு, நீள அகலம், நிறம், எஞ்சினின் குதிரை திறன் உள்ளிட்டவை குறித்து இந்த குழுவினர் ஆய்வு செய்கின்றனர். தென்மேற்கு பருவமழை வரும் வியாழக்கிழமை கேரளத்தில் தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை மறுநாள் முதல் தமிழ்நாடு, லட்சத்தீவு, கேரளம் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலை ஒட்டிய பகுதிகளிலும் பருவமழை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

90.1 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நீ கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரம்

0: பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். எப்படா 4 மணி ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருப்போம். செவ்வாய் சிறப்பாய் விளையாடுறதுக்கு நேர்கள்லாம் ரெடியா இருப்பாங்க. இன்னைக்கு தமிழோடு விளையாடு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும்.
0: ஆமா,
3: ஆனா இன்னைக்கு அந்த தமிழோடு விளையாடல என்ன நம்ம கேம் கொடுக்க போறோம் நேர்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லிடலாம்.
0: தமிழோட மட்டும் இல்ல, எங்களோடய சேர்ந்து நீங்க விளையாடலாம். விளையாடுறதுக்கு தயாரா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1 சுவாரஸ்யம் கூட்டுற வகையில நீங்க சொல்ல போற பதில வச்சு நாங்க இன்னும் கொஞ்சம் கேள்விகளும் கேட்க போறோம். தயாரா இருக்கிறவங்க நிகழ்ச்சிக்கு வாங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்து இருக்கிறோம். நேரம் 4:10 ஆயிடுச்சு. வண்ண கோலங்கள் ரொம்பவே விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போகுன்றது எல்லாருக்கும் தெரியும். எப்படா வரும், விளையாடுவோம், நம்மளுடைய திறமைகளை வெளிக்கொணர்வோம். எப்படி என்னோட தமிழ் திறமைகள் அப்படியே வெளியில கொண்டுட்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் துடி துடிப்பா இருப்பாங்க. நேர்கள்ட்ட கேள்வி எல்லாம் கேட்டுடலாமா? அபி
6: கேட்டலாமே. இப்ப யார் வந்திருக்காங்க நேர்ல பாத்துடலாமா விளையாடுறதுக்கு?
5: வணக்கம் ரெயின்போ.
7: இனிய மாலை வணக்கம் கமலா மேம்க்கும் அபி மேடம். மாலை வணக்கம் எத்தனை ரமேஷ் மேம்.
6: ரமேஷ் ஐயா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
7: இருக்கேன்.
6: ஓகே, தங்கிலீஷ்ல ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியத்தை நீங்க முழுமையா தமிழ்ல மாத்த போறீங்க.
7: ஓகே மேம்,
5: ட்ரை பண்ணட்டும். முயற்சி செய்யட்டும், முயற்சி
6: செய்யட்டும்.
5: நானும் மாட்டிட்டேன். மேனேஜர் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டேன்.
7: மேலாளரிடம் மன்னிப்பு கேட்டேன்.
6: இருக்கேன். மேனேஜர் கிட்ட நீங்க எக்ஸ்கியூஸ் கேக்குறீங்க, இந்த மாதிரி இந்த காரணத்தினாலதான் நான் லேட்டா வந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு 5 பாயிண்ட் இல்ல ஒரு 2 பாயிண்ட் ஆகுது, முழுமையா தமிழ்ல சொல்லணும்.
5: ரெண்டு போதும்.
6: சரி, ஓகே. என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லுவீங்க லேட்டா வந்ததுக்கு? என்னென்ன காரணம் சொல்லுவீங்க, அதை தமிழ்ல சொல்லணும்.
7: காலையில் என்னுடைய மனைவி உணவு சமைத்து பரிமாற
6: கிளப்பிய
7: போது அது இயந்திர கோளாறு காரணமாக சிறிது நேரம்
6: ஆகிவிட்டது. கொஞ்சம் கூட தயக்கமே இல்ல, டக்கு டக்குன்னு எவ்வளவு அழகா நம்ம கேட்டதுல
5: பக்கத்துல மனைவி இருக்காங்களான்னு.
6: காலையில வந்து சிற்றுண்டி தயாராகிறதுக்கு அவங்க லேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு. இப்ப பாருங்க, மாலை நேர சிற்றுண்டியை அவர் தான் செய்ய வேண்டியது இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு விளையாட்டு, தமிழோட விளையாடு இருக்க போது. நேர்களே, நீங்களும் விளையாட தயாரா இருந்தீங்க அப்படின்னா
5: 4431 அப்படிங்கிற இந்த இணைப்பு எண் ணோடு 240-102-1, 246-102-1 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு ட்ரை பண்ணி உள்ள வாங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கீங்க. இது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000+ பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர். நாளும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம். பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
4: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாடு கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எல்லாரும் ஜாலியா வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க.
7: முதல் நேயரே வெற்றி தான், ரொம்பவே அருமையா அழகா அசத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அடுத்த நேயர் யார், எங்க இருந்து அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம்.
0: வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம் ரெயின்போ, யார் பேசிட்டு இருக்கீங்க?
8: அரூர் மாவட்டம் குளித்தலை சண்முகசுந்தரம்.
7: ஐயா ரெடியா இருக்கீங்களா?
8: ரெடியா இருக்கேன்.
7: சரி, உங்களுக்கான அந்த வரி என்ன அப்படின்னா, செல்போனை சைலண்ட்ல போடுங்க

0: செல்போனை
1: வந்து
0: சைலண்ட்ல போடுங்க.
1: சைலண்ட்ல சைலண்ட்ல போடுங்கன்னா அது தமிழ்ல சொல்லணுமா?
2: தமிழ்ல சொல்லணும். ஆமா.
1: அலைபேசியை நிறுத்தி வைக்கவும்.
2: நிறுத்தி வைக்கவும்னா
0: ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. ஒரே ஏரியா ஸ்விட்ச் ஆஃப்லாம் வேணாம், நீங்க சைலண்ட்ல போட்டா போறோம்.
2: ஆமா,
1: சைலண்ட்ல போட்டா அலைபேசியை
2: சத்தத்துக்கு ஆப்போசிட்
0: என்ன?
2: அலைபேசியை
0: அமைதியில் போடவும்
2: அமைதிகளுக்கு மாற்றவும் ஏதோ ஒண்ணு. சரி, இந்த வாக்கியத்தை எங்கெல்லாம் அதிகமா பயன்படுத்துவாங்க? ரெண்டு இடம், ஆனா தமிழ்லதான் நீங்க சொல்லணும்.
1: பொதுமக்கள் கூற இடம், அலுவலகம், பள்ளிக்கூடம், பஸ் நிலையம், முக்கியமான இடங்கள்ல, ஒரு அலுவலகத்துல முக்கியமான இது பேசிட்டு இருக்கும் போது நிதி அமைதி அலைபேசி அமைதி கைப்பிடிக்கும் சொல்லுவோம் நம்ம.
2: ஆனா அலுவலகத்துல எல்லாரோட மொபைலும் சைலண்ட்லயா இருக்கு?
1: அதாவது இப்ப ஒரு அலுவலகம், பள்ளிக்கூடம்,
2: பள்ளிக்கூடம் சரி,
1: பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் கரெக்ட். அலுவலகத்துல வந்து ஒரு முக்கியமான இதை வந்து அது அதிகாரிகள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது செல்போன் அழைப்பு வந்துன்னா
0: அதிகாரிகளிடம் பேசும் போது சொல்லலாம், கோயில் கோயில்கள் வழிபடும் போது சொல்லலாம். நீங்க நடுவுல ஒரு வார்த்தை வந்து
2: நிலையம் அப்படின்னு சொன்னீங்களே,
0: பஸ் நிலையம்ன்றத ஒரு பேருந்து நிலையம் அப்படி சொல்லிருக்கலாம். பேருந்து நிலையத்துல வந்து நம்ம
2: சைலண்ட்ல போட வேண்டாம்,
0: போட வேண்டாம்.
2: அழகுங்க, நல்ல செஞ்சீங்க. ஐயா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு நேர்களே. இதே மாதிரி நீங்களும் விளையாட தயாரா இருந்தீங்க அப்படின்னா 4431 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246 202 1 240 201 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நீங்க பேசலாம், விளையாடலாம்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்ருக்கிறீங்க. இது தமிழோடு விளையாடு வண்டக்கோலங்கள்ல. இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு யார் காத்திருக்காங்கன்னு பார்க்கலாம்.
1: வருக வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், இருவருக்கும் மாலை வணக்கம். வடக்கு தத்தமான கணபதி நலம் நலம் மரிய ஆவல்.
1: நலம் நலம் மரிய ஆவல்னு வேக வேகமாக முடிச்சிட்டாரு.
0: நலமா இருக்கிறோம்.
1: நாங்களும் நலம் தான் ஐயா. விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: நன்றி.
1: சரி, உங்களுக்கான அந்த வாக்கியத்தை கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
1: ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன்.
0: நன்றி. நல்ல முயற்சி இல்ல, அடுத்தடுத்த வார்த்தைகளை வந்து திரும்ப திரும்ப வேற போட்டு பார்த்தாரு.
1: அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு
0: ஆமா
1: வரிகள்.
0: அதுவும் இல்லாம எவ்வளவு தடவை நம்ம வந்து ஆன்லைன்ல கிளாஸ், ஆன்லைன்ல மீட்டிங் எல்லாம் எவ்வளவு அட்டன் பண்ணிருப்போம். அதனால ஆன்லைனுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கும். அதை வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க வந்து இணைப்புக்கு வரலாம். 4431 அப்படின்ற இந்த முன் இணைப்பு என்னோட 246-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு இப்ப இணைப்புல இருக்கக்கூடிய நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா. திருச்சி மாவட்டம் அரியாவூர்ல இருந்து, ஸ்ரீரங்கம் மாவட்டம் அரியாவூர்ல இருந்து எம்.ஆர். ரவி விவசாயி பேசுறமா.
1: ரவி ஐயா
3: சொல்லுங்கம்மா.
1: கேட்டீங்களா? அதாவது இன்னைக்கு ஆமா
3: சொல்லுங்கம்மா.
1: ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்ணேன்.
3: இளையதள வலைய சேவையில வந்து
1: கொஞ்சம் இணைய வழி ஆன்லைன் கிளாஸ் வகுப்பு அட்டன் பண்ணேன்.

0: தமிழே தமிழே தமிழே
1: தமிழே உயிரே உயிரே வந்துரு. நல்ல முயற்சி பாருங்க, அட்டன் பண்ணி
2: முடிஞ்சிருச்சு.
0: பயிற்சி
2: பெற்றேன் வகுப்பு பத்தி. சரியா, என்னென்ன வகுப்பு வந்து நீங்க ஆன்லைன்ல கத்துக்கிட்டீங்கன்னு ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை தமிழ்ல என்னெல்லாம் கத்துக்க முடியும் இணையதளம் வழியா?
0: வேலை வாய்ப்பு மற்றும் கல்வி, செய்திகள், உலக நடப்புகள் செய்யலாமா,
2: அதெல்லாம் கத்துக்கிட்டீங்க. ஓகேங்கய்யா, ரொம்ப நன்றி. அழகா வந்து இணையத்துல வந்தாங்க. முயற்சி தாங்க எல்லாருக்கிட்டையும்,
1: கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சாரு, அப்படியே புடிச்சிட்டே வந்துட்டாரு. அழகா அருமையா ஒரு விவசாயி அப்படின்னு தன் அறிமுகப்படுத்திக்கிட்டவரு இல்லையா? அழகா சொல்லிட்டு இருக்காங்க நேர்கள் நேர்களே, நீங்களும் தமிழோடு விளையாடலாம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
1: நேரம் 4:30 நேர்களினி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர், இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
7: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
9: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
10: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
9: உண்மையாவா?
10: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தமிழோடு விளையாட அடுத்த நேயர் வந்துட்டாங்க, கூப்பிடலாம்.
1: வணக்கம்.
2: திருச்சி ரெயின்போ பண்பலையில் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
0: ரெடியா இருக்கீங்களா?
2: ஆ, ரெடியா இருக்கேன்.
1: ரெடியா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு வந்து
2: கமலம் மேடம் இருவருக்கும் வணக்கம். மேடம், ஒரே ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். சமீபத்துல ஏதோ கோயில் நேர்முக வர்ணனை கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.
1: சரி, உங்களுக்கான தங்கிலீஷ் வார்த்தையை நான் தான் வந்து வாக்கியத்தை சொல்லுவேன். ஓகேவா? அலாரம் ஸ்னூஸ் பண்ணிட்டேன்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:30.

0: ஏய் பாபு, டூர் வந்துட்டு காலங்காத்தால நம்ம திருச்சி பண்பலை 102.1 ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு டீ குடிக்கிற சுகம் இருக்கு. பிரம்மாதான்.
1: ஆமாண்டா சிவா, சூப்பர் சாங்கடா.
2: புத்தம் போதும்
1: சரி சரி கிளம்பு, இப்ப போனாதான் நம்ம பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் நல்லா பார்க்க முடியும்.
0: ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ், காரம், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க, தேவைப்படும்.
1: எங்க போனாலும் திங்கிறத விட மாட்டிய, உன் டிசைன் அப்படி.
0: டேய் டேய் டேய், நிறுத்துடா. ஓவர்சீன் உடம்புக்கு ஆகாது. நான் அதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுது எனக்கு இல்ல, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கொடுக்கத்தான்.
1: என்னடா சொல்ற,
0: தமிழ்ல தானே சொன்ன.
1: நாம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை அதுங்களுக்கு போட்டோம்னா அதுல உள்ள மசாலா பொருட்கள் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். பறவைகளும் விலங்குகளும் தனக்கு வேண்டிய உணவுகளை தானா தேடி சாப்பிடுறப்பதான் அதுங்க உடல் நலத்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம இயற்கையா கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு பறவைகள் போடுற விதைகளால பலவிதமான மரங்கள் வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால டூருக்கு வந்தோமா, சூழலை கெடுக்காம என்ஜாய் பண்ணமா போனமான்னு இருக்கணும்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்திற்கான பெரும்பாலான அம்சங்களை இரு நாடுகளும் இறுதி செய்துள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். முதல் கட்டத்தை இறுதி செய்வது குறித்த பேச்சுவார்த்தைகள் புதுதில்லியில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. 2025 ஆண்டிற்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகள் நாளை புதுதில்லியில் வழங்கப்பட உள்ளன. நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட 42 பஞ்சாயத்துகள் இந்த விருதுகளை பெற உள்ளன. தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களில் அமைந்துள்ள அகஸ்திய மலை சூழலியல் நிலப்பரப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற முன்னுரிமை அடிப்படையில் திட்டம் தயாரித்து செயல்படுத்த வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவு இருந்தபோதிலும் அகஸ்திய மலையின் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்குள் ஆக்கிரமிப்புகள் பல தசாப்தங்களாக நீடித்து வந்துள்ளதாக நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அடங்கிய அமர்வு குறிப்பிட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம்

மற்றும் திருவையாறு வட்டார பகுதிகளில் அண்மை சூறாவளியால் சேதமடைந்த வாழை பயிர்களை மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முழுமையான கணக்கெடுப்பு பணி முடிவடைந்தவுடன் முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர், புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்த விற்பனை கூடங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் ஓராண்டு தொழில் முனைவோர் சான்றிதழ் படிப்பினை மாணாக்கர் சேர்க்கையை தொடங்கியுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்துடன் இணைந்து இந்த பயிற்சி வழங்கப்படவுள்ளது. தொழில் தொடங்க ஆர்வமுடைய 21 வயது முதல் 40 வயது வரை உள்ள பட்டதாரிகள் edi.tn என்ற இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதி ஆரணி ஆற்றங்கரையில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வணிக நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகளை பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் JCP இயந்திரங்கள் கொண்டு இன்று அகற்றினர். அண்மையில் பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை அடுத்து இந்நடவடிக்கை. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்றிரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 ஆட்டத்தில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

ஒரு பேருந்து பயணத்துல நடத்துனர் கொடுக்க வேண்டிய மீதி சில்லறைக்காக காத்திருந்து அந்த முழு பயணத்தையுமே ரசிக்க மறந்துடுறோம்ல. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில கூட சில சின்ன சில்லறை பிரச்சனைகளுக்காக வாழ்க்கையவே ரசிக்க மறந்துடுறோம். யோசிச்சு செயல்படுங்க. இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல ஆரவாரம்.

ஆரவாரம் கேட்டடைஞ்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து நியாய விலை கடைகளிலையும் முதலமைச்சர் தாயுமானவர் திட்டம் மூலமா இல்லம் தேடி குடிமைப் பொருட்கள் இன்னைக்கு நடந்திருக்கு மற்றும் நாளைக்கும் வந்து நடக்க இருக்குது. பயனாளிகள் குடிமைப் பொருட்களை அவங்கவுங்க இல்லங்களில் இருந்தே பெற்றுக்கொண்டு பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க.

இரவு உணவுக்கு தயாராயிட்டீங்களா? தூங்கறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி இரவு உணவு சாப்பிடணும்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இப்ப நீங்க குடும்பத்தினரோட இரவு உணவு சாப்பிட்டுகிட்டு இருக்கீங்கன்னா சாப்பிட்டுகிட்டே கேளுங்க. திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷணா மரிய

0: ஷர்லி அவங்க தர ஆலோசனைகளை.
1: கட் பிரெயின் ஆக்சிஸ், கட்னா குடல், பிரெயின்னா மூளை. இந்த இரண்டையும் ஒன்றோடு ஒன்று நேரடியாக தொடர்புள்ளது தான் வந்து இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா டூ வே கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதாவது இரண்டு வழி தொடர்பு இல்லாட்டி தகவல் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் மூளை வந்து டைரக்டாக போய் நம்மளோட குடலை பாதிக்கும், அதே மாதிரி குடல் வந்து மூளையோட நலனை வந்து மாற்றும். நம்ம மனநிலையை கட்டுப்படுத்துகிற செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் 90% நம்மளோட குடலில் தான் உற்பத்தி ஆகுது. இந்த செரட்டோனின் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு சமநிலையாக இருக்கும்போது மன மகிழ்ச்சி வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இதே இந்த செரட்டோனின் ஹார்மோனோட சமநிலை குறையும் போது நம்மளுக்கு பல்வேறு உடல் மற்றும் மன உபாதைகள் வரும். குடல் நலத்தை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம்னா, சாப்பிட்ற சாப்பாடோட ஜீரணத்துக்கு வயிற்றில் உருவாகிற அந்த தீ அளவு என்ன அப்படின்றத தெரியாம, நம்ம உடம்புக்கு என்ன மாதிரியான உணவு வந்து ஒத்துக்கொள்ளுது அப்படின்றது தெரியாம அதிகமாக நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல நோய் அளவே நம்மளுக்கு தெரியாம அதிகமாகிடும். இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கலாம். நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள் என்னென்ன அப்படின்னா, காய்கறி கீரைகள், எல்லா விதமான காய்கறிகளுமே, வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கேரட், பீட்ரூட், இவை எல்லாமே. கீரைகளில் பார்த்தோம்னா பாலாக்கீரை, முருங்கைக்கீரை, தண்டிக்கீரை, இந்த மாதிரி கீரைகள் மூலயமா நம்மளுக்கு நார்ச்சத்து அதிகமாக கிடைக்கும். பழங்களில் பார்த்தோம்னா கொய்யா, ஆப்பிள், ஆரஞ்சு, பப்பாளி, இந்த பழங்கள் எல்லாமே நார்ச்சத்து அதிகமுள்ள பழங்கள். பயறு வகைகளில் பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, காராமணி, இதிலெல்லாம் வந்து நம்மளுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். ப்ரோபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ்னா அது வந்து ஒரு நல்ல பாக்டீரியா. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் எதில் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும்னு பார்த்தோம்னா, பழைய கஞ்சி இல்லாட்டி புளிச்ச கஞ்சியில் கிடைக்கும். தயிர், மோர், உணவுப் பொருட்களில் நம்மளுக்கு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நல்ல பாக்டீரியாவை வளர வைக்கிறதுக்காக கொடுக்குற உணவு தான் வந்து ப்ரீபயோட்டிக்ஸ். இந்த ப்ரீபயோட்டிக்ஸில் என்னென்ன மாதிரி உணவு வகைகள் வரும்னு பார்த்தோன்னா, பூண்டு, வெங்காயம், வாழைப்பழம், இதெல்லாம் வந்து ப்ரீபயோட்டிக்ஸில் வந்து வரும். இந்த ப்ரோபயோட்டிக்ஸும் ப்ரீபயோட்டிக்ஸும் சேர்ந்து நம்ம கொடுக்குறப்போ சிம்பயோட்டிக் எஃபெக்ட், அதாவது டபுள் பெனிஃபிட் வந்து நம்ம உடலுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி உணவு முறைகளையும் வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளோட குடல் நலம் வந்து நல்லா இருக்கும். இதனால் நம்ம கழிவு தேக்கத்தை வந்து தவிர்க்கலாம், நோய் வர்றதையும் நம்மளால் தவிர்க்க முடியும்.
2: குடல்ல இருக்க நன்மை செய்யற நுண்ணுயிரிகள் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவுகள்லாம் என்னென்னு சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷணா மரியஷோலி அவர்கள்.

வாரம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உளமாக்கல் இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயதிலிருந்து 60 வயது வரை உள்ள உளமாக்கலுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகையா 50,000 பேரத்துக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் படிவத்தை பெற்று உரிய ஆவணங்களோட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதி இந்த மாதம் 30ஆம் தேதி.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தோடு.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும் தமிழக முதலமைச்சர் திரு

0: ஜெய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதியுதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 182,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சிகிச்சை மையங்கள் மூலம் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நட்டா கூறினார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இம்மாதம் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் போட்டியிருப்பின் இம்மாதம் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி திருமதி தேன்மொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜகான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இத்துறை மூலம் தயாரிக்கப்படும் வேட்டி சேலைகள், பவானி ஜமக்காலம், கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் சேலைகள், பரிசுப் பொருட்கள், புதிய ரக வடிவமைப்புகள் உள்ளிட்ட தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள், பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதைக் கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளும் அலுவலர்கள் மற்றும் துணை கணக்கெடுப்பு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் எதிர்கால திட்டமிடல்

0: மற்றும் வருங்காலத்தில் வரவிருக்கும் நலத்திட்டங்கள் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு உதவும் வகையில் துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
1: சென்சஸ் வந்து இட் இஸ் அ பேஸ் டேட்டா நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங்கு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் டேட்டாவா வந்து கவர்மெண்ட் இது எடுத்துட்டு பண்ணும். ரெண்டு கட்டமா சென்சஸ் இன்ஃபர்மேஷனை பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து ஆகஸ்ட் மந்த்ல நம்ம இந்த ஹவுஸ் ஹோல்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பண்ண போறோம். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி 2027 வீல் பி டூயிங் பாப்புலேஷன் இன்ஃபர்மேஷன் தான். ரெண்டு ஃபேஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் வந்து நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் பிக்ஸ் பண்றது, ஜியோ ஃபென்சிங் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா ஃபீல்ட் லெவல்ல போய் நம்ம எனுமரேட்டர் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிக்கணும் அந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், 2011 எல்லாம் மேனுவல் சென்சஸ் தான் பண்ணிருப்போம். இந்த வாட்டி வந்து எல்லாமே நம்ம டிஜிட்டலா பண்ண போறோம்.
0: தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் ஜூன் 4 வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.
0: மாவட்ட செய்திகள். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் திருமதி பிரியா இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 3 நாட்கள் பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்து உரையாற்றினார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனகுப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2வது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக

மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி ஊரக சுயவேலைப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் படித்த வேலைப்பட்ட இளைஞர்களுக்கு இலவச தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து இந்தியன் வங்கி சுயவேலைப்பு பயிற்சி மையத்தின் இயக்குநர் ஆர் உமாபதி தெரிவிக்கையில்,
2: கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக தொழில் தொடங்குவதற்கான

0: பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 350 மேற்பட்ட பயிற்சி வகுப்புகள் மூலம் 10,000 மேற்பட்ட பயனாளர்கள் இலவச தொழில் பயிற்சி பெற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்து வருகிறார்கள். பயிற்சியாளர்கள் பயிற்சி முடித்தவுடன் அவர்களுக்கு தேவையான மூலதனம் வங்கி கடன் மூலம் பெற்றுக் கொடுத்து அவர்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் உறுதுணையாக இருக்கின்றது.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீபெரும்புத்தூர் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு இயக்கம் திட்டத்தின் கீழ் 50 படுக்கைகள் கொண்ட அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் ICU பிரிவு ஆகிய வசதிகளுடன் மின்தூக்கி வசதியை கொண்ட 3 தளங்களுடன் கட்டப்பட்டு வரும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டும் பணியினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் 2026 ஆண்டிற்கான ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் நடைபெறும் மாணவர் சேர்க்கை 8 வகுப்பு மற்றும் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் www.skilltraining.tn.gov என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யலாம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பயன்பெறும் வகையில் விண்ணப்பத்தில் தொடர்பான உரிய அறிவுரைகள் வழங்கவும் விண்ணப்பங்கள் இலவசமாக பதிவு செய்திடவும் உரகடம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்வுறு மைய கூட்டரங்கில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவர்களுக்கான வல்லமை தாராயோ கோடை சிறப்பு முகாம் நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SP K தென்னரசு திறந்து வைத்து பார்வையிட்டார். சட்டமன்ற பேரவை செயலகம் ஆணையின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ரூபாய் 88 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா, ஸ்ரீபெரும்புத்தூர் சார் ஆட்சியர், ஒன்றிய குழு தலைவர் மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசினர் விருந்தின மாளிகையில் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித் குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு விருந்தினர் மாளிகையில் மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் SP K தென்னரசு தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வட்டம்பாக்கம் ஊராட்சியில் இருளில் இன மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் N. ஆனந்த் மற்றும் மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SP K தென்னரசு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டிடப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நத்தம்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் குப்பை கிடங்கினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டு குப்பை கிடங்கு அமைக்கப்படும் வரைபடத்தினை பார்வையிட்டு காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு கட்டப்பட்டு வரும் புதிய அலுவலக கட்டிடத்தையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அலுவலக கட்டிடப் பணிகளை தன்மைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய சுற்றுலா மாளிகையை மற்றும் மாவட்ட நூலகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இவ்வாய்வின் போது காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் வினோத், பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்.
2: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சிவகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு

0: அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பழங்குடியின இளைஞர்களை மேம்படுத்தவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி உதவித்தொகையை படிப்பதற்கான நிதி உதவியாக மட்டும் கருதாமல் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் ஆயுதமாக தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். புதிய வாய்ப்புகளை அடைவதற்கான கதவுகளை கல்வி உதவித்தொகை திறந்து விடுவதாகவும் அவர் கூறினார். வளமான அறிவாற்றலுடன் திகழும் பழங்குடியின இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது உதவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கால இந்தியாவை பிரகாசமாக ஒளிரச் செய்வதற்கான வலிமையை இளைய சமுதாயத்தினர் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்கள், குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்கள் பிறந்த இடத்தையும் மக்களையும் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நேபாளத்தின் தேசிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமிச்சானா மற்றும் அவர் தலைமையில் புதுதில்லி வந்துள்ள தூதுக்குழுவினரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா நேபாளம் இடையிலான ஒத்துழைப்பு, இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டிற்கு வாய்ப்பில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்திய நேபாள எல்லைப்பகுதி குறித்து நேபாள பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித சர்ச்சையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள எல்லை தொடர்பான 98% சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும், சில பிரச்சினைகளுக்கு சுமூகமாக இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள ஜெர்மனி துரிங்கியா மாகாணத்தின் அமைச்சர் மேரியோ ஓகிட் இன்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து நவீன தகவல் தொடர்பு, போட்டோனிக்ஸ் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், உலகின் மூன்றாவது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் சர்வதேச அளவில் கூட்டு முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவும் ஜெர்மனியும் அறிவியல் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் நீண்டகால தொடர்பை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிலக மேம்பாட்டில் புதிய வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் இன்று மும்பை சென்றுள்ளார். சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா, மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் ஆகியோர் அவரை வரவேற்றனர். மும்பையில் தொழிலதிபர்களை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து மியான்மர் அதிபர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 நாள் விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டவர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 180 நாட்களுக்கு பின் அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஆன்லைன் மூலம் மேல்முறையீட்டு கோரிக்கையை தாக்கல் செய்யவும் புதிய விதிகளில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊர ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதம்

0: வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ராம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. எல்னினோவின் தாக்கம் உலகம் முழுவதும் இவ்வாண்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இதன் தாக்கம் 80% இருக்கும் என்றும், நவம்பர் மாத இறுதி வரையிலும் இந்த தாக்கம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் பகுதியில் வீசும் கடும் சூறாவளி காற்று காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பருவமழையும் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பருத்தி மீதான இறக்குமதி வரிக்கு மத்திய அரசு 5 மாதம் விலக்கு அளித்திருப்பது ஜவுளித்துறைக்கு உத்வேகம் அளித்துள்ளது. கோவையில் செயல்படும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த வரிவிலக்கு பருத்தி பருவமில்லாத காலத்தில் பஞ்சு பற்றாக்குறையையும் தரமான பஞ்சு தேவையையும் பூர்த்தி செய்யும் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் திரு துரை பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: 11% காட்டனுக்கு உண்டான இம்போர்ட் டியூட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஒரு 5 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. எஃப்டிஏலாம் சைன் ஆகி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்மளோட காட்டன் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பா 10-20 லட்சம் பேர் ஜாஸ்தி ஆகும். காட்டன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட், சோ அதுல க்ரோத் வந்து ஈஸியா வந்துரும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டுலதான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு.
1: கடந்த மாதத்தில் யுபிஐ மூலம் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக இது உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருளாதார கட்டமைப்பின் ஆதாரமாக யுபிஐ விளங்குவதாகவும், நிகழ்நேர பண பரிவர்த்தனையை இது உறுதி செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அசரின் வி கியோங் தான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் 3வது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7:25.

0: பொருளாளர் ஏ செல்வராஜு அவர்கள். உடன் உரையாடுகிறார் மித்ரா. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொட்டு வர வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431 246 1 240 102 1. நிகழ்ச்சி இதோ துவங்குகிறது.
1: வேளாண் உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. உழவர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். தாவர குடும்பத்தில் மரங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் மரங்களுக்கு இன்னொரு தமிழ் பெயர் தரு. மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருபவையும் மரங்கள் தான். மனிதனுக்கு தேவையான உணவாக இருக்கட்டும், நிழலாக இருக்கட்டும், அல்லது வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு தேவையான இடுபொருளாக இருக்கட்டும், இப்படி மரங்கள் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடு ஏராளம். இன்னும் சொல்லப்போனால் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு முக்கிய பாதுகாவலனாக இருப்பது மரங்கள் தான். மரம் வைத்தால் மழை வரும், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு விவசாயி மரம் வைத்தால் பணம் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு விடையளிக்கும் விதமாக தான் இன்றைய நிகழ்ச்சி அமைய இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் திருச்சி மணப்பாறையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவன உதவி மேலாளர், வனத்தோட்டத்துறையுடைய உதவி மேலாளர் ஏ செல்வராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தாக நம்ம நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. சார் வணக்கம், நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம்.
2: வணக்கம் சார்.
1: இப்போ பொதுவாக இயற்கை காடுகள் எல்லாருக்குமே தெரியும், அங்கே மனிதர்கள் குறைவாக இருப்பாங்க, விலங்குகள் அதிகமாக இருக்கும், இயற்கை சூழல் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இயற்கை காடுகளுக்கும் வேளாண் காடுகளுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம்.
2: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதாவது பொதுவாக சார், இயற்கை காடுகள் என்பது ஒரு நிலப்பரப்பில் இயற்கையாக அதுவாக அதை பறவைகள் மூலம் விதை பறவை அந்த மாதிரி உருவாகிறது இயற்கை காடுகள். அங்கே அதனுடைய வனவிலங்குகள் இதெல்லாம் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். இதை வந்து நம்ம பொதுவாக மலைப்பகுதிகளில் கொடைக்கானல், உதகமண்டலம், ஏற்காடு இந்த மாதிரி மலைப்பகுதியில் பொதுவாக பார்த்துருப்போம். சில சமவெளி பகுதிகளில் சமவெளி காடுகளாக இருக்கிறது. ஸோ இங்கே வேளாண் காடுகள் அப்படின்றது ஒரு புது வகையான ஒரு காடு. இது வந்து நம்ம விவசாயிகள் உருவாக்குறது காடுகள் தான் வேளாண் காடுகள். வேளாண் காடுகளில் அதாவது மரங்கள், உணவு பயிர்கள், கால்நடைகள் இதையெல்லாம் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக வளர்ப்பது தான் வேளாண் காடுகள்.
1: விவசாயி செய்யக்கூடிய சாகுபடியோட மரங்களையும் வளர்த்தால் வேளாண் காடுகள். சரி, இந்த வேளாண் காடுகள்ங்கும் போது நமக்கு மரங்கள் தான் அதில் அடிப்படை அம்சம். அப்போ எந்த மாதிரியான மரங்களை வளர்க்கலாம்
2: சார்? இதில் மரங்கள் வளர்க்குறதுக்கு ஒரு மூன்று வகையான வேறுபாடுகள் இருக்குது சார். அந்த பயிர்களுடைய கால வரையறை பொறுத்து இருக்குது. அதாவது குறுகிய கால பயிர்கள், நடுத்தர கால பயிர்கள், நீண்ட கால பயிர்கள் அப்படின்ட்டு. ஸோ இதில் நம்மளுக்கு குறுகிய கால பயிர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது விவசாய பயிர்கள், உணவு பயிர்கள், தானிய பயிர்கள் இது எல்லாமே வந்து குறுகிய கால பயிர்கள். அதாவது நடுத்தர பயிர்கள் அப்படின்றது நம்மளுடைய பல வகை மர வகைகள், அதாவது கொய்யா, நெல்லி, நாவல், மா இந்த மாதிரியான எலுமிச்சை இந்த மாதிரியான மர வகைகள் வந்து அதில் வந்துடும் சார். அடுத்து நீண்ட கால பயிர்கள்ன்றது மர வகை பயிர்கள், அதாவது தேக்கு மரங்கள், செம்மரம், சந்தன மரம், மகாகனி மரம் இந்த மாதிரியான மலைவேம்பு மரம் இந்த வகை மரங்கள் வந்து ஒரு நீண்ட கால பயிர்கள். இதை அதாவது குறிப்பிட்ட இடைவெளியில் தகுந்த முறையில் நம்ம செய்வது தான் வேளாண் காடுகள் திட்டம்.
1: சரி, தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு வட்டம் பவன்கடு மாதிரி இருக்கும்.
1: சொல்லுங்க.
3: இப்போ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் மாவட்ட பகுதியில் மேட்டு பகுதியில் சவுக்கு மற்றும் ஆரஸ்பதி மரங்களை பயிர் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது விற்பனைக்கு வந்து என்ன விற்க முடியுது, விலை குறைஞ்சி போச்சுன்னு இப்போ அது மாறி போயிடுச்சு, யாருமே அது பயிரிடுறதில்லை. ஆனால் இப்போ பாருங்க, இப்போ எரிபொருள் தட்டுப்பாடு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1-க்கு 2 மடங்கு 3 மடங்கு உயர்ந்து போச்சு அதனுடைய விலை ஏற்றம்.
1: சரி,
3: இப்போ இந்த காலத்திற்கு இனிமே நம்ம வந்து அந்த சவுக்கு யூகலிட்டிஸ் மரம் போறதுக்கு அதை பயிர் செய்திருக்கணும் வாய்ப்பு உண்டா? அப்படி செஞ்சா நம்மளுக்கு லாபம் தருமா அப்படின்னு சார் சொன்னால் நல்லாயிருக்கும்.
1: கேட்கலாம். நம்முடைய திருச்சி டெல்டா பகுதிகளுக்கு ஏற்ற மரங்கள்னா என்னென்னு சொல்லலாம்
2: சார்? ஐயா வந்து அருமையான கேள்வி கேட்டார். கால சூழ்நிலைக்கு ஏற்ப இன்னைக்கு மரங்களினுடைய விலை வந்து கடுமையாக உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்டா மாவட்டங்களுக்கு கூழ்மர வகை மரங்கள்னு பார்த்தோம்னா சவுக்கு, தைலம், மலைவேம்பு, சூபாபுல் இந்த வகையான மர வகைகள் வந்து மிக உகந்த மரங்கள்.
1: சரி,
2: இதை வந்து பயிர் பண்ணுவதன் மூலியமாக விவசாயிகள் நல்ல பலனை பெறலாம். அதான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமது டிஎன்பிஎல் நிறுவனத்திற்கு எங்களுக்கு தேவையான மூலப்பொருளில் இந்த மரங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எங்களுக்கு வருடத்திற்கு 12 லட்சம் டன் மெட்ரிக்

உழவர் உலகம் இன்றைய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் லாபம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு குறித்து நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவன உதவி மேலாண்

0: மில்லியன் அளவுக்கு வந்து இந்த கூழ் மரங்கள் தேவைப்படுகிறது. இதை தமிழ்நாடு முழுவதும் வந்து எங்கள் நிறுவனம் கொள்முதல் பண்ணிக்கிறோம், சேர்ந்துகிட்ருக்கோம். அதனால் இந்த மரங்களை விவசாயிகள் மேலும் நிறைய வந்து பயிர் பண்ணும்போது கூடுதலான வருமானங்களை கண்டிப்பாக பெறலாம்.
1: சரி, இந்த கூழ்ம மரங்கள் அந்த வகைப்பாடு இல்லாமல் ஒரு ஒரு அதிக வருடங்கள் காத்திருக்க முடியும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி மரங்களை தேர்வு செய்யலாம்?
0: சார், இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்களே வந்து அதிகமாக பண்ணலாம் சார். மகாகனி மரங்கள் இருக்கிறது, செம்மரம், சந்தன மரம், இந்த மாதிரியான மர வகைகளை வந்து நம்ம டெல்டா மாவட்டங்களுக்கு உகந்த மரங்கள் அதில் பயிர் செய்யலாம்.
1: சரி, இப்போ ஒரு சில இடங்களில் பிரச்சனைக்குரிய மண் வகைகள், அமில மண் அல்லது சரளை மண் அல்லது குறைந்த தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த மாதிரி இடங்களில் நம்ம என்ன மாதிரியான மரங்களை தேர்வு செய்ய முடியும்?
0: கண்டிப்பாக சார், அதாவது நமது காலநிலைக்கு ஏற்ற, மண் வகைக்கு ஏற்ற, இயற்கை சூழலுக்கு உகந்த மரங்களை வந்து நம்ம தேர்வு செய்வது ரொம்ப அவசியம் இந்த வேளாண் கார்டுகள் திட்டத்தில். அதில் தண்ணீர் குறைவாக உள்ள பகுதிகளில் மரப்பயிர்கள் என்றாலே பொதுவாகவே தண்ணீர் குறைவாக இருந்தாலே வந்து நம்ம அந்த மரங்களை சிறந்த முறையில் விவசாயம் செய்ய முடியும். அந்த வகையில் அதாவது தைல மரங்கள் ரொம்ப குறைவான மானாவரி நிலங்கள்லேயும் வந்து தைல மரங்களை நம்ம பயிர் பண்ணலாம். அதுக்குப்படியாக நம்ம தோட்டங்களில் குறைவான தண்ணீர் இருக்கிறது என்றால் அதற்காக நம்ம சவுக்கு மரங்களை பயிர் செய்யலாம் சிறப்பாக. அதற்கு அடுத்ததாக தேக்கு மரங்கள், மகாகனி மரங்கள், அந்த மாதிரி தண்ணீர் தேவையை பொறுத்து நம்ம வந்து மரங்களை தேர்வு செய்து.
1: சரி, இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த மரம் வைத்தால் பணம் வருமா, வேளாண் காடு வளர்ப்பு மூலம் விவசாயிக்கு எப்படி லாபம் கிடைக்கும்?
0: கண்டிப்பாக சார், இப்போது நம்ம டிஎன்பிஎல் நிறுவனத்தோட இரண்டு திட்டங்கள் வந்து சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டு கொண்டு இருக்குது சார். அதில் ஒன்று வந்து பண்ணைக்காடுகள் திட்டம். இந்த திட்டங்கள் வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு உண்டான திட்டம் சார். இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் தரமான கன்றுகளை அவங்களுடைய வயல் வரப்புகளிலே கொண்டு போய் நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க. நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் தேவையான அத்தனை ஆலோசனைகளையும் இலவசமாக வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள் வளர்ந்து விட்டுனா அந்த மரத்தை வந்து நிறுவனமே மறுபடியும் கொள்முதல் செய்வதற்கான அத்தனை உத்தரவாதத்தையும் வந்து டிஎன்பிஎல் நிறுவனம் கொடுக்கிறது. அடுத்த திட்டம் மூலதன காடுகள் திட்டம் சார். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிலப்பரப்புள்ள விவசாயிகள் ஒரு 50 ஏக்கர் 60 ஏக்கர் வச்சுருக்கிறவங்களுக்கு டிஎன்பிஎல் நிறுவனமே ஒரு நீண்ட காலத்துக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. ஒரு 10 முதல் 30 ஆண்டு காலத்திற்கு டிஎன்பிஎல் நிறுவனமே நிலம் மேம்பாடு முதல் பராமரிப்பு வரும் அத்தனை வேலைகளையும் டிஎன்பிஎலே வந்து அதில் செய்து கொள்கிறார்கள் சார். வரக்கூடிய வருவாயை 70-30 அப்படின்ற வகையில் வந்து பிரித்து விவசாயிகளுக்கு 30%, நிறுவனத்துக்கு 70% முதல் அறுவடையில், இரண்டாவது அறுவடையில் 50-50%, மூன்றாவது அறுவில் 100% விவசாயிகளுக்கு செய்கிற வகையில் இந்த திட்டங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது சார். சிறப்பான திட்டமாக செயல்பட்டு கொண்டு இருக்கு.
1: சரி, இந்த பண்ணைக்காடுகளில் என்ன மாதிரியான மர வகைகளை கொடுக்குறீங்க?
0: பொதுவாக சார் சவுக்கு மரங்கள் அதிகமான விவசாயிகள் வந்து இப்போ சவுக்கு பயிர்களை ஆர்வமாக செய்கிறாங்க சார். ஏன்னா அதில் ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கிறது விவசாயிகளுக்கு. இப்போ ஒரு ஏக்கரில் ஒரு விவசாயி சவுக்கு பயிர் பண்ணுறாங்க சார், இது 3 ஆண்டு கால பயிர் சார். அதே தைல மரத்தை எடுத்துகிட்டால் 4-5 ஆண்டு கால பயிர்கள். அதனால் இந்த 3 ஆண்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சவுக்கு பயிர் பண்ணிட்டு அதில் ஊடு பயிராக வந்து நிலக்கடலை, கொத்தமல்லி, இந்த மாதிரி நிறைய அந்த மண் வகைக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நிறைய நிலக்கடலை அந்த மாதிரியான பயிர்கள்லாம் நிறைய பயிர் பண்ணுறாங்க சார். அதனால் இரண்டு வருமானங்கள் எடுக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு வருமானமும், அதன் பிறகு 3 வருடத்தில் அந்த சவுக்கு மூலியமாக ஒரு நல்ல வருமானத்தை எடுக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு ஏக்கரில் ஒரு விவசாயி பயிர் பண்ணுறாருன்னா குறைந்தபட்சம் 50 டன் மகசூலை எடுக்கிறார்கள். அதனால் வருடத்திற்கு 3 லட்சம் அதாவது ஒரு அறுவடையின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கிறது ஒரு ஏக்கர்.
1: இப்போ இந்த பண்ணைக்காடுகள் திட்டத்தில் பயன்பெறணும்னா விவசாயிகள் என்ன மாதிரியான ஆவணங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும்
0: சார்? விவசாயிகள் வந்து அவங்களுடைய நில ஆவணங்கள், கம்ப்யூட்டர் சீட்டா, ஆதார் கார்டினுடைய ஒரு நகல், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் இந்த நாற்றுகளை வந்து மானிய விலையில் தான் நிறுவனம் கொடுக்குறது சார். ஒரு நாற்றினுடைய விலை 2.50 ரூபாய். அவங்களுடைய ஃபார்ம் கேட்டுக்கு ஃப்ரீ டெலிவரி மூலியமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நடவுக்குண்டான அத்தனை ஆலோசனைகளையும் கொடுக்குறாங்க. அப்படி விவசாயிகள் வந்து பயன்பெற்றிருக்கலாம். இதற்கு எங்களுடைய நாற்றங்கால் பண்ணைகள் வந்து தமிழ்நாட்டில் 5 பகுதிகளில் சிறப்பாக செயல்பட்டுருக்கோம். ஒன்று கரூர் மாவட்டம் புகழூரில் இருக்குது சார். இரண்டாவது நர்சரி அழகு 2 முண்டுப்பட்டியில் செயல்பட்டு வருது சார்.
1: மணப்பாறை வட்டாரம்
0: சார். அடுத்து மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் துவார் என்ற பகுதியில் வந்து செயல்பட்டு வருது சார். அடுத்ததாக அரியலூர் மாவட்டத்தில் முத்துசேர்வை மடத்தில் எங்களுடைய நர்சரி செயல்பட்டுருக்குது. அடுத்ததாக காற்றாம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டத்திலையும் எங்களுடைய நர்சரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது
1: சார். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க.
2: பேசிட்டு இருக்கோம் மரங்கள் பற்றி.

0: சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சார்.
1: சரி,
0: அங்க வந்து வயல்ல நாங்க மரங்கள்லாம் நட முடியுமா, நடலாமா, எந்த வகை அதுக்கு வெரைட்டி தேக்கு மரம் நடலான்னு இருக்கோம்.
1: சரி, எவ்வளவு பரப்புமா, எவ்வளவு லேண்ட் உங்களுடைய ஏரியா?
0: 2.5 ஏக்கர் இருக்கும் சார்.
1: 2.5 ஏக்கர். இப்ப தற்சமயம் என்ன பயிர் இருக்குங்க?
0: தற்சமயம் இப்ப நாங்க ஒண்ணும் போடல, அப்படியே விட்டுருக்கோம். நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரி,
0: பம்பு செட் இருக்கு.
1: சரி,
0: இப்போ ஒன்றும் போடல, அதான் யோசனை எல்லாம் இருக்கும்.
1: சரி, கழிப்பு மன்னார பகுதி நெல் வயல், அதுக்கு என்ன மாதிரியான மரங்கள் சாகுபடி செய்யும்?
2: கண்டிப்பாம்மா, உங்களுடைய கேள்விக்குண்டான பதில் என்னென்னா, நீங்கள் நெல் அறுவடை பண்ணி கொண்டு அந்த இடத்துல அறுவடை பண்ணுறீங்க, அதனால் வரப்புகளை சுற்றி வந்து வரப்பு ஓர மரங்களை வந்து நீங்கள் நடலாம். அதில் வந்து தேக்கு மரங்களை நடலாம், குமிழ் தேக்கு மரங்களை நடலாம், மகாகனி மரங்களை நடலாம். இந்த மாதிரியான மர வகைகளை வரப்புகளை சுற்றி நடுவதனால் நல்ல பலன் கிடைக்கும்.
1: இப்போ இந்த மர வகைகள் அப்படின்னு சொல்லும்போது மலைவெம்பு பற்றியும் நீங்கள் சொன்னீங்க. மலைவெம்பு எத்தனை நாளில் நமக்கு பயனளிக்கும்?
2: அதாவது சார், மலைவேம்பு மரங்கள் வந்துட்டு இரண்டு பயன்பாடுகளுக்கு பயன்படுகிறது சார். ஒன்று கூழ் மரமாகவும் பயன்படுகிறது, இன்னொன்று பிளைவுட்னு சொல்லக்கூடிய இந்த உட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க சார். நம்ம கூழ் மரத்துக்கு மரங்களுக்கு தேவைகளுக்காக 3 முதல் 4 ஆண்டுகளில் அறுவடைக்கு வந்துடும் சார். இதுவே வந்து பிளைவுட்டுக்கு போகுது அப்படின்னா 7-8 ஆண்டுகள் வந்து நம்ம அதுக்காக காத்திருக்க வேண்டும்.
1: சரி, ஆனால் மலைவேம்பை வந்து வேலியோரமாக நடலாமா?
2: வேலியோரம் நடலாம் சார். இது வேலியோரம் நடுறதுனால மரத்தினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வேலியோரம் இந்த மரங்களை வந்து நம்ம நடவு செய்யலாம்.
1: சரி, இப்போ நமக்கு வேளாண் காடு வளர்ப்பு மூலமாக லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அளவில், நம்ம பகுதியில் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகள் யாராவது குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு வெற்றி கதை இருக்கா?
2: கண்டிப்பாக சார். இப்போ சமீபத்தில் மணப்பாறை வட்டத்தை சேர்ந்த திரு தாமஸ் என்ற ஒரு விவசாயி சார், சவுக்கு முழுக்க பயிர் பண்ணியிருந்தார் சார். அவர் வந்து அந்த சவுக்கு தோட்டத்தை சிறப்பாக நல்ல முறையில் அறிவியல் தொழில்நுட்பத்தோடு பராமரிப்பு செய்ததுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கரில் 70 மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து ஈல்டு எடுத்திருக்காரு சார், மகசூல் கிடைச்சிருக்கு. அதனால் அவர் ஒரு நல்ல பலன் அடைஞ்சிருக்கார். 1 ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 4 லட்சம் வருமானம் வந்து அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வெற்றி கதைகளில் உள்ள விவசாயிகள்லாம் வந்து டிஎன்பில் நிறுவனத்தில் சவுக்கு பயிர் பண்ணி பெருமளவில் லாபம் அடைந்திருக்கிறார்.
1: அதாவது முறையாக ஒரு கவனம் செலுத்தி பராமரிப்பு செய்யும் பொழுது ஒரு வருடத்திலேயே அந்த ஒரு 3 ஆண்டு முதல் அறுவடையப்போ ஒரு 3-4 லட்சம் ரூபாய் அளவுக்கு அதில்
2: வாய்ப்புகள் இருக்குது.
1: சரி, இப்போ நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய கவலை என்னென்னா, எங்கள் மண் கழிப்பு மண் அல்லது தண்ணி நிற்கக்கூடிய பகுதி, அப்போ அந்த மாதிரியான சில சிரமங்கள், சில புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடலோர பகுதிகள் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான பகுதிகளுக்கும் மரங்களை வளர்க்க வாய்ப்பு இருக்கா?
2: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுக்கு மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு சிறப்பான மரம் சார். அதாவது இது வந்து காற்று தடுப்பானாக செயல்படக்கூடிய ஒரு மரம். அதாவது கடல் காற்று வந்து நிலப்பகுதியை வந்து அடைந்தவுடன் வேகமாக வர காற்றை தடுத்து நிறுத்தி விவசாயத்துக்கும் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் வந்து ஒரு பெரிதும் பயன்படும் சார். அது இல்லாமல் ஓர் மண்ணில் இந்த சவுக்கு மரங்கள் வந்து மிக சிறப்பாகவே வளரக்கூடிய ஒரு மரம். அதில் இன்றைக்கு காலநிலைக்கு ஏற்றவாறு நிறைய குளோனல் ரகங்களை வந்து நமது நிறுவனங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க சார். அதில் CH5 அப்படின்றது விவசாயிகள் பொதுவாக வந்து ஸ்பீடு குளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே CH1 ஒரு ரகம் இருக்குங்க, CH2 இருக்குங்க, CJ1, CJ9 இந்த மாதிரியான ரகங்கள் வந்து மண் தன்மைக்கு ஏற்ப நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் சார்.
1: இப்போ சீக்கிரமாக வளரக்கூடியனா எத்தனை வருடங்கள் அதுக்கு பயன் கொடுக்கும்?
2: பொதுவாக விவசாயிகள் இந்த சவுக்கு மரங்களை 3 ஆண்டுகள் பயிர் சார் இது. சில விவசாயிகள் ரொம்ப துரிதமான நடவடிக்கைகள், அதாவது பராமரிப்பு செய்வதனால 2.5 வருடத்தில் கூட இந்த மரங்களை வந்து அறுவடை செய்கிறார்கள் சார். பொதுவாக நாங்கள் டிஎன்பில் நிறுவனம் வந்து இது 3 ஆண்டு பயிர்களாக தான் அனைத்து விவசாயிகளுக்கும் பரிந்துரை செய்கிறோம்.
1: சரி, அப்போ இந்த சவுக்கு மரங்களை பழத்தோட்ட விவசாயிகள் கூட அந்த பழத்தோட்டங்களை சுற்றி ஒரு காற்று தடுப்பானாக பயன்படுத்த?
2: கண்டிப்பாக பயன்படுத்தலாம்.
1: சரி, இப்போ நம்முடைய டிஎன்பிஎல் நிறுவனம், அதாவது தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் மூலமாக என்னென்ன மாதிரியான விவசாய மேம்பாட்டு பணிகளை செய்துட்டு வரீங்க?
2: அதாவது சார், பொதுவாக விவசாயிகளுக்கு அவங்களுடைய வாழ்வாதார மேம்பாடுகளுக்காக சார் 2 விதமான பண்ணைத்தோட்ட திட்டங்கள் செயல்படுகிறோம் சார். விவசாயிகளுக்கு இந்த மரங்களை வளர்க்குறதுக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகளையும் வந்து எங்களுடைய கள அலுவலர்கள் வந்து வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த வளர்ந்த மரங்களை சரியான தருணத்தில் அவர்களுக்கு அறுவடைக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம். இந்த மரத்தை வந்து என்றைக்கு இருந்தாலும் டிஎன்பிஎல் நிறுவனம் உறுதியாக எடுத்துக்கொள்கிறோம். அதனால் இந்த மரங்களை கொள்முதல் செய்வதற்கு உண்டான அத்தனை உதவிகளையுமே விவசாயிகளுக்கு செய்து கொடுக்குறோம் சார். ஒரு முறை அறுவடை செய்த பிறகு

0: மறுபடியும் அந்த அதே பகுதியில் மறுபடியும் அதே வனத்தோட்டங்களை உருவாக்குவதற்கான அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறது.
1: இப்போ நீங்கள் வந்து அந்த வனத்தோட்டத்துறை சார்பாக மரங்கள் மரக்கன்றுகளை விற்பனை அந்த வாய்ப்பையும் விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்க, பொதுமக்களுக்கும் இதுக்கு வந்து வாங்கிக்கலாமா?
0: பொதுமக்கள் யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் சார். அதுக்கு வந்து சிறப்பான சேல் கவுண்டர்ன்ற முறையில் 100 நாற்றுகள் 200 நாற்றுகள் வாங்கிறதுக்கு அந்த கரூர் மாவட்டத்தில் உள்ள நாற்று பண்ணையிலையும் இங்கே திருச்சி மாவட்டத்தில் உள்ள நாற்று பண்ணையிலும் ஏற்பாடு செய்திருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் மூலியமாக குறைந்தது 1 ஏக்கர் பரப்பளவிற்கு திட்டத்தின் மூலிமா அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணி நாற்றுகளை அவங்க பண்ணைக்கே வாங்கிக்கலாம்.
1: சரி, இன்றைக்கு அதிகரித்து வர நகரமயமாக்கல் அப்படின்னா நம்ம டவுனில் என்னென்ன மாதிரி என்னென்ன மரங்கள் வளர்க்கலாம், அதற்கான மரக்கன்றுகள் அதாவது நீங்கள்

0: நூறு நாற்றுகள் 200 நாற்றுகள் வாங்கிறதுக்கு அந்த கரூர் மாவட்டத்தில் உள்ள நாற்று பண்ணையிலையும் இங்கே திருச்சி மாவட்டத்தில் உள்ள நாற்று பண்ணையிலையும் ஏற்பாடு செய்திருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் மூலியமாக குறைந்தது 1 ஏக்கர் பரப்பளவிற்கு திட்டத்தின் மூலியமாக அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணி நாற்றுகளை அவங்க பண்ணைக்கே வாங்கிக்கலாம்.
1: சரி, இன்றைக்கு அதிகரித்து வர நகரமயமாக்கல் அப்படின்னா நம்ம டவுனில் என்னென்ன மாதிரி என்னென்ன மரங்கள் வளர்க்கலாம், அதற்கான மரக்கன்றுகள் அதாவது நீங்கள் விற்பனை செய்கிறீங்களா? திருச்சி
0: டிஎன்பில் நிறுவனம் அதுவுமே வந்து சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் மூலிமா சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறோம் சார். எங்கள் நிறுவனத்தினுடைய அதாவது ஆர்டிகல்ச்சர் நர்சரி வந்து எங்கள் நிறுவனத்தின் மூலமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் வந்து நம்மளுடைய நாட்டு மரங்கள், பழ மரங்கள், அழகு தாவரங்கள் இது எல்லாமே வந்து மானிய விலையில் வந்து எல்லா பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்குமே வந்து வழங்கிட்டு இருக்கோம் சார். அந்த வகையில் நகரங்களுக்கு ஏற்ற வகையான மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி நடக்கூடிய மரங்கள் வகைகள், மகிழ மரங்கள், சில அலங்கார வகைகள் மரங்கள் இது எல்லாமே வந்து விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டு தான் இருக்கிறோம்.
1: சரி, இப்போ பொதுவாக நம்முடைய கல்வி நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இன்னும் சொல்லப்போனால் சில அரசு துறைகளும் இந்த குறுங்காடு வளர்ப்பு, மியாவாக்கின்னு சொல்லக்கூடிய குறுங்காடு வளர்ப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த குறுங்காடு வளர்ப்பு தொடர்பாக ஏதாவது உங்களுடைய நிறுவனம் மூலமாக ஆலோசனை பெற முடியுமா?
0: கண்டிப்பாக சார், எங்கள் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பசுமை போர்வையை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பெருமளவில் பல திட்டங்களை வந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதாவது நீடித்த நிலையான ஒரு பசுமை போர்வை உருவாக்கணும் அப்படின்ற பொதுவான நோக்கத்தோடு சார் எங்கள் நிறுவனம் நிறையா செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதாவது எங்கள் நிறுவனங்கள் 2 நிறுவனங்களினுடைய சுற்றி உள்ள பகுதிகளில் பசுமை போர்வை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அங்கு உள்ள குளங்கள், குட்டைகள், பொது இடங்கள் எல்லாத்துலேயுமே மர வகைகளை நட்டு பராமரித்து கொண்டு இருக்கிறோம்.
1: இப்போ நம்ம திருச்சி பிரிவில் குறுங்காடு ஏதாவது வந்து பார்க்க முடியுமா உங்களுடைய பகுதியில்?
0: கண்டிப்பாக சார், எங்கள் நிறுவனம் இரண்டு நிறுவனத்துக்கு உண்டான குறுங்காடுகளை உருவாக்கியிருக்கிறோம் சார். காவர்ணாம்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜில் 20 ஏக்கர் அளவுக்கு குறுங்காடுகளை உருவாக்கியிருக்கிறோம். அந்த குறுங்காடுகள் மிக சிறப்பாக வளர்ந்துருக்குது, கண்டிப்பாக வந்தால் எப்போ வேணாலும் பார்க்கலாம்.
1: சரி, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக ஒரு சுற்றுச்சூழல் தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம்.
0: கண்டிப்பாக
1: இன்னும் சொல்லப்போனால் இதில் ஒவ்வொரு தனி நபருக்கும் நம்முடைய இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கும் பருவநிலை மாற்றத்துக்கு வந்து ஒரு உதவி பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு பொறுப்புணர்ச்சி எல்லா தனிநபருக்குமே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு மரங்களை பற்றி நிறைய விஷயங்களை செய்துட்டு வரோம். இந்த பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் மரங்களுடைய முக்கியத்துவம் என்ன?
0: அதாவது இன்றைக்கு சார் நம்மளுடைய வனப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா சார், இந்தியாவினுடைய வனப்பரப்பு 25.17% தான் சார் இருக்குது. அதாவது நம்மளுடைய கொள்கையின் படி வந்து பார்த்திங்கன்னா 33% வந்து காடுகள் இருந்தால் தான் ஒரு இயற்கையான செழிப்பான வளமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த 33% காடுகளை உருவாக்குவதற்கு நமது அரசாங்கமும் பலவிதமான திட்டங்களை எடுத்துகிட்ருக்காங்க சார். அதாவது நம்மளுடைய காடுகளின் பரப்பளவு மேலும் வந்து அதிகரிக்க முடியாதுங்க, பரப்பளவு அவ்வளோதான் இருக்கும். அதனுடைய பசுமை போர்வையும் அதிகரிக்கிறதுக்கு வேண்டுமென்றால் வாய்ப்பு இருக்கிறது சார். அதுக்கு அடுத்தபடியாக பசுமை போர்வை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டம் சார். ஸோ நம்ம பொதுவாக தரிசாக இருக்கக்கூடிய இடங்களை நம்ம அதிகப்படியாக கவனம் செலுத்தி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பசுமை போர்வையை உருவாக்கணும், மரங்களை நடணும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் மூலிமா விவசாய பயிர் செய்த காலங்கள் போக மீதி ஒரு நெல் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயி 3 மாதங்கள் தான் நெல் விவசாயம் நடக்கும் சார். தண்ணி இருந்தால் அடுத்து விவசாயம் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அந்த நிலம் வந்து தரிசாக தான் இருக்கும் சார். அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி வேளாண் காடுகள் திட்டத்தை பயன்படுத்தும் போது அந்த இடம் எப்பவுமே பசுமையாக இருக்கும், பசுமை போர்வை அதிகப்படுத்த முடியும். இப்படி பசுமை போர்வையை அதிகப்படுத்துறதுக்கு 26 மில்லியன் ஏக்கர் நிலங்களில் நம்ம பசுமை காடுகளை உருவாக்கினால் மட்டும்தான் நமது 33% பரப்பளவை வந்து நம்ம எட்ட முடியும் சார். அதனால் இன்றைக்கு ஒரு தனி மனிதனுக்கு உண்டான மரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 422 மரங்கள் இருக்க வேணும் சார். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வெறும் 28 மரங்கள் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து மரத்தினுடைய முக்கியத்துவம் சுற்றுச்சூழல்லையும் அதாவது இந்த வெப்பமயமாதலை தடுப்பதற்கும் வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுது.
1: இந்த இடைவெளி அதிகமாக இருக்குது, அப்போ நம்முடைய பணிகளும் அதிகமாகணும், வேகம் எடுக்கணும். இந்த ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்திலிருந்து நம்முடைய வேளாண் பெருமக்களும் பொதுமக்களும் வீட்டுக்கு ஒரு மரம் அல்லது தோட்டத்துக்கு ஒரு 1/3 மரங்களை வளர்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த பசுமை பரப்பு 33% எட்டி பிடிக்க முடியும். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேரும்

0: இணைகிறார். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: எந்த வகையான மரங்களை வளர்த்தா நிலத்தடி வந்து தண்ணி உயரும், எந்தெந்த மரங்களை வளர்த்தா நீர்மட்டம் பாதிக்கப்படும் சொன்னா நல்லா இருக்கும் சார்?
0: எந்த பகுதிங்க நீங்க, எந்த மாவட்டம்?
1: சார், நான் திருச்சியிலிருந்து பேசுறேன்.
0: திருச்சி, சரி. மரங்களை வளர்த்தா நிலத்தடி நீர்மட்டம் உயருமா, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
2: கண்டிப்பாக சார். அதாவது மரங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மரங்கள் இருந்தால்தான் அந்த இடத்துல மழை பொழியும், மழை பொழிந்தால்தான் நிலத்தடி நீர் உயரும். அப்படின்ற போது நம்ம ஒரு இடத்துல மழை பொழிவை பெற வேண்டும் என்றால் நமது நாட்டு மரங்களான அரசு மரம், அத்தி மரம், வாகை மரம், பூவரசு மரம், இந்த மாதிரியான வர மரங்களை அடர்நடவு நட்டு பராமரிக்கலாம் சார். அது வந்து மண்ணுடைய ஈரமதத்தையும் பாதுகாக்கும், மண்ணில் அங்கக சத்துக்களையும் உயர்த்தும், அதனால் மண் வளமும் பெருகும் சார். மண்ணினுடைய ஈரப்பதம் காத்து நிற்கும்.
0: நிச்சயமாக. இன்னும் சொல்லப்போனால் இந்த மரங்களுடைய காய்ந்த இலைகளை அதை எரிக்காமல், நம்ம திருவள்ளிலாம் எரிக்கிறதெல்லாம் பார்க்குறோம், அப்படி எரிக்காமல் அதை வந்து ஒரு உரமாக, ஒரு இயற்கை உரமாகவும் மாற்ற முடியும். அதை நம்ம வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா அந்த இலைகளை குப்பைக்கு சேர்க்காமல் அதை வந்து ஒரு இயற்கை எருவாக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கே ஒரு எருவாகவும் பயன்படுத்த முடியும். சரி, இப்போ நம்முடைய மரங்கள், அது குறிப்பாக இந்த நாட்டு மரங்கள் அப்படி சொல்லும்போது, காலங்காலமாக நம்ம பகுதிக்கு ஏற்ற மரங்கள் அப்படின்னு இருக்குது, வணிக ரீதியாக பயன்பாடு அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த மரங்கள் நடும் பொழுது இடைவெளி, குறிப்பிட்ட இடைவெளியில் நடுவதற்கான எவ்வளவு இடைவெளியில் நடணும், அதோடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள்.
2: அதாவது சார், ஒவ்வொரு மர வகைகளுக்கும் ஒரு இடைவெளி கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அந்த இடைவெளி கொடுத்தா தான் அந்த மரத்தினுடைய முழு வளர்ச்சியும் இருக்கும். அந்த மரத்தை நம்ம குறைவான ஒரு இடைவெளியில் நடும்போது இரண்டு மரங்களுக்கும் போட்டி வந்து ஒரு மரத்தை வந்து சப்ரஸ் பண்ணிடும், அழித்திடும். அதனால் ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சவுக்கு மரங்களில் குறைந்தது 4 அடி 4 அடி என்ற இடைவெளியில் நடணும் சார். 4 to 5, 5 to 4 அப்படின்ற இடைவெளியில் கூட நடலாம். அதே மாதிரி தேக்கு மரம் நடும்போது சார், அதெல்லாம் ரொம்ப பெரிய தடிமர வகைகள், அதில் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 10 அடிக்கு ஒரு மரமாவது நம்ம நடணும். தென்னை மரங்களை நடும்போது 25 அடிக்கு ஒரு மரங்களை நட வேண்டும். அப்படி பயிர்களுக்கு ஏற்ற இடைவெளியை கொடுத்து நம்ம பயிர் பண்ணும்போது முறையான வந்து வளர்ச்சி இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும் சார்.
0: சரி, இந்த வேளாண் காடு வளர்ப்பு குறித்து நம்மளுடைய நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் போது உங்களுடைய அலைபேசி என்ன பகிரலாமே?
2: கண்டிப்பாக சார். என்னுடைய அலைபேசி என்ன சார்? 9489003954.
0: இன்னொரு சொல்லுங்க,
2: மீண்டும் ஒரு முறைங்க. 9489003954.
0: இந்த நம்முடைய வேளாண் காடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 வருடம் பராமரிக்கணும், ஒரு அடிப்படை, ஒரு முதல் அறுவடைக்கு அப்படிங்கும்போது இந்த மர சாகுபடி செய்கிறவங்க, செய்யக்கூடிய விவசாயிகள் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் கவனம் செலுத்தணும்?
2: அதாவது சார், இது விவசாயிகளுக்கு மத்தியில் மரப்பயிர் தானே அப்படின்றதுனால பெரும்பாலும் இந்த பராமரிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் நம்ம தரமாட்டோம். அதை நட்டு விட்டால் வந்துடும், மழை பெஞ்சால் வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது மர விவசாயத்தில் அதுக்கு முறையான வந்து பராமரிப்பு பண்ணும்போது தான் அதனுடைய முழு பலன்களையும் விவசாயிகள் கண்டிப்பாக அடைய முடியும். அது மாதிரி ஒரு மரங்களை நட்டவுடனே முறையாக அது வந்து களை எடுக்கணும் சார். அதுக்கு தேவையான உர
0: தேவை
2: அதை செய்ய வேண்டும். முறையாக கவாத்து செய்யணும் சார், அது ரொம்ப முக்கியமானது மரப்பயிர்களை பொறுத்த அளவுக்கு. இல்லை என்றால் வந்து நம்மளுக்கு அந்த மரத்தினுடைய முக்கியமான பகுதி வந்து ஒரு வளர்ச்சி இல்லாமல் போயிடும். அதனால் வந்து நம்மளுக்கு அதனுடைய மகசூல் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முறையான பராமரிப்பு வேலைகளை செய்யணும். சில்விகல்ச்சர் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய மற்ற இது வந்து ஆக்டிவிட்டீஸும் வந்து நம்ம முறையாக செய்யும்போது நல்ல மகசூல் எடுக்கலாம்.
0: சரி, இந்த இப்போ பருவமழை துவங்க இருக்குது, அப்போ இது வந்து மரம் நடுவதற்கான ஒரு சரியான சமயம். சரி, இப்போ அந்த பருவமழை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் மரக்கன்றுகள் அதை எப்படி வாங்கி அந்த நடுவதற்கான பராமரிப்பு முறைகளை சொல்லுங்கள்.
2: அதாவது சார், நம்ம ஒரு வனத்தோட்டத்தை உருவாக்குறோம் ஒரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அதாவது நாற்றுகளை, மரக்கன்றுகளை தரமான நாற்றுகளாக வாங்கி நடணும் சார். இதில் ரொம்ப முக்கியமானது அதுதான். தரமான நாற்றுகளை நடும்போது தான் நம்ம தரமான ஒரு வனத்தோட்டத்தை உருவாக்க முடியும். அந்த தரமான நாற்றுகள் சில அரசு நிறுவனங்கள், சில பிரைவேட் செக்டர் நர்சரிஸ்லாம் வச்சுருக்காங்க சார். அதில் டிஎன்பிஎல் வந்து தரமான நாற்றுகளை வந்து சவுக்கு, தைலம், மலைவேம்பு இது மாதிரியான கூழ்மர பயிர்களை வந்து மானிய விலையில் அவங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்குண்டான நர்சரி பற்றி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சார். ஸோ அதுபோக இது தமிழ்நாடு வனத்துறை மூலமாகவும், தமிழ்நாடு கிரீன் மிஷன் மூலியமாக மாவட்டங்கள் வாரியாக வந்து நாற்றுப் பண்ணைகள் இருக்குது, அவங்ககிட்டையும் வந்து தரமான நாற்றுகள் இருக்கும், அதையும் நம்ம வாங்கிக்கலாம். இதை போக சில குறிப்பு

0: சொல்லக்கூடிய நர்சரிகள் மாவட்ட அளவில் வந்து ப்ரைவேட்டாக செயல்படுது. அவங்ககிட்ட வந்து தரமான நாற்றுகளை நம்ம வாங்கி நடுவதன் மூலம் தரமான வனத்தோட்டங்களை உருவாக்க முடியும்.
1: சரி, இந்த குறிப்பாக விவசாயிகள் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் வந்து எவ்வளவு ஆழத்தில் குழி எடுக்கணும். இப்போ ஒரு சில மரங்களுக்கு குழி ஆழமாக எடுக்கணுங்கிறாங்க, அப்போ எந்த அளவீடில் குழி எடுக்கணும்?
0: பொதுவாக சார், நம்ம மரங்களினுடைய உயரம், அதனுடைய
1: தடிமன்
0: தடிமன் அதை பொறுத்து சார் நம்ம வந்து குழி எடுக்கணும். பொதுவாக சாதாரணமாக ஒரு 3 அடி 4 அடி உள்ள மரங்களுக்கு 1 அடி, அதாவது 1 அடி ஆழம், 1 அடி அகலம், 1 அடி விட்டம், இது இதனுடைய இதில் வந்து நம்ம குழி எடுத்து அதில் வந்து மண்புழு உரம், அங்கக உரங்கள், மக்கிய தொழு உரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம மரங்களை வைத்து ப்ராப்பராக வந்து நம்ம மூடி காற்றுப்படாதவாறு மூடி அழுத்தி விட வேணும் சார்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்,
1: சொல்லுங்க
2: சார். இந்த சவுக்கை பொறுத்தளவு இந்த முதல் 3 மாசத்துக்குள்ள ஒரு சூரோட கடிச்சு ஒரு வண்டு கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு மேல வேரோட கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு சாஞ்சிருக்கு மரம்.
1: சரி,
2: அதுக்கு ரெண்டுக்கும் என்ன என்ன பண்ணலாம் கொஞ்சம் சொல்லிருங்க ஐயா.
1: காத்துல
2: சாயாம இருக்கிறதுக்கு ஏதோ ஐடியா சொல்லிருங்க.
1: சரி, நீங்க சொல்லக்கூடிய அந்த பூச்சி வந்து வேர்பகுதியில் இருக்கா?
2: வேர்பகுதியில
1: இருக்கு. வண்டு மாதிரி இருக்கா?
2: அது 3 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்குள்ள வர்றதா வந்து, அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டு ஒன்றும் பண்ணிருது இல்லை. அந்த சவுக்கை 3 மாசத்துக்கு அப்புறம் தூரம் மட்டும் அரிச்சு செடி பட்டு போயிருது, மஞ்சளாகி பட்டு போயிருது.
1: சரி, கேட்கலாம்.
0: அதாவது சவுக்கில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவு செய்யும் போதுங்க முறையாக வந்து நம்ம அந்த நாற்றுகளை வந்து நம்ம ட்ரீட் பண்ணி நடலைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருங்க. அதில் வந்து நீங்கள் அந்த கீழே அந்த மரத்தினுடைய வேர்பகுதி கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பொதுவாக செம்மண் வகையாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கரையானுடைய தாக்குதல் இருக்கும். கரையான் தாக்குதலுக்கு நம்ம கரையா மருந்து இருக்குது, டெர்மினேட்டர் இருக்குது, டெர்மிசைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான மரங்களை பாதிக்கப்படக்கூடிய மரங்களில் வேர்பகுதியில் நம்ம 2 ml ஒரு லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு மிக்ஸ் பண்ணி அந்த வேர் பகுதியில் நம்ம கொடுக்கலாம். இன்னொன்று, அந்த வேர் அழுகல் நோயின் ஒன்று வந்து இந்த பொதுவாக வந்து சவுக்கில் வரும். அதிகப்படியான நம்ம வந்து நீர் பாய்ச்சுவதனால ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால பொதுவாக இந்த நோய்கள் வரும். இதற்கு டிஎன்பிஎல் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பயோ இனாக்குலாண்ட், அதாவது மைக்ரோ மோனோஸ்போரா அப்படின்றத டிஎன்பிஎல் நிறுவனமே வந்து உற்பத்தி பண்ணி ஆர்கானிக் முறையில் இதை வந்து நாற்றுகள்லேயே வந்து நாங்கள் இனாக்குலேட் பண்ணி கொடுத்துட்றோம் சார். அது ஃபீல்டுக்கு போகும்போது இந்த நோயினுடைய தாக்குதல் குறைஞ்சிருது. அப்படி நோய் தாக்குதல் இருக்கக்கூடிய விவசாயிகள் டிஎன்பிஎல் நிறுவனத்தில் இந்த மைக்ரோமோனோஸ்போரா வந்து கொடுக்குறாங்க. அதை அவங்க வாங்கி அந்த நீர் பாய்ச்சும் போது கலவையில் 2 ml 1 லிட்டர் கலந்து அந்த மரங்களுடைய வேர்பகுதியில் ஊற்றும்போது இது வந்து நிவர்த்தியாக இருக்கும்.
1: நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கலவையை உயிர் கலவையாக இருக்கும்,
0: உயிர் கலவையாக இருக்கும் சார். நம்ம
1: திரவமாக இருக்கும்,
0: திரவமாக இருக்கும். நம்ம தண்ணீரில் அப்படியே வந்து கலந்து அதனுடைய வேர்பகுதிக்கு நம்ம கொடுக்கலாம்.
1: சரி, இப்போ அவங்க ஒரு துணை கேள்வியும் கேட்டாங்க, மரங்கள் சாயாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்?
0: அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவு முறையிலேயே வந்து மரங்கள் சாயாமல் இருக்கிறதுக்கு ஆழமான நடவு செய்ய வேண்டும் சார். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேலாவை நடும்போதே வந்து ஆழம் இல்லாமல் மேலாவை நட்டுருவாங்க. அதுபோது இந்த மாதிரி காற்றடிக்கும் போது மரங்கள் வந்து பொதுவாக சாயும். சப்போஸ் அந்த மாதிரி சாய்ந்ததுன்னா அந்த மரங்களுக்கு மேலும் மண் அணைத்து மரங்களே சாயாதவாறு பார்த்துக்கொள்ளுவாங்க.
1: இப்போ நமக்கு பருவமழை காலத்தில் நம்ம குழி எடுத்து மரங்கள் நடுறோம், சில இடங்களில் எதிர்பார்த்த மழை அளவு இருக்காது. அப்போ இந்த மர வகைகளை வந்து நம்ம சொட்டு நீர் மூலமாக வளர்த்தா என்ன பயன் கிடைக்கும்?
0: கண்டிப்பாக சார், அதாவது மரப்பயிரை பொறுத்தளவுக்கு குறைந்த அளவு தண்ணீர் இருந்தாவே போதும் சார். நம்ம தண்ணீர் வறட்சி உள்ள பகுதிகளிலும் குறைவான தண்ணீர் இருந்தாவே மரப்பயிர்களை பராமரிக்கலாம். பொதுவாக நம்ம வந்து நீர் பாய்ச்சும் போது நிறைய தண்ணீர் வந்து வீணாகும் சார். மடை நீர் பாசனமாக வைக்கும்போது நிறைய தண்ணீர் வந்து ஆவியாக போகும், நிறைய தண்ணீர் வந்து வீணாக போகும். அப்படிங்கும் போது சொட்டு நீர் பாசன முறையில் பண்ணும்போது குறைந்த அளவு தண்ணீரை நம்ம அதனுடைய வேர்பகுதி கொண்டு போது அதை உடனடியாக எடுத்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் இந்த பயிருக்கு ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்லணும், பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது விவசாய பயிர்களுக்கும் தோட்டக்கிழ பயிர்களுக்கும் வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்தை அரசு மானியத்தில் வழங்குறாங்க. இந்த சவுக்கு மரங்கள் வந்து இது வந்து மரப்பயிர் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்குங்க. அதனால் இதுக்கு வந்து அந்த சொட்டு நீருக்கு உண்டான மானியம் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கிறதில்ல. இதுக்கு டிஎன்பிஎல் நிறுவனம் பல பரிந்துரைகளை அரசுக்கு கேட்டிருக்கோம். இது வந்து அடுத்து வர காலங்களில் வந்து இந்த சவுக்கு பயிர்களுக்கும் அரசு வந்து இந்த சொட்டு நீர் பாசன வசதியை கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
1: இப்போ நம்ம விவசாயிகள் வந்து தேர்வு செய்யும்போது இந்த நீங்கள் சொல்லக்கூடிய சவுக்கு தைல மரங்கள் தவிர்த்து மூங்கில் வளர்ப்பை பற்றியும் நிறைய விவசாயிகள் ஆர்வமாக இருக்கிறாங்க. இந்த மூங்கில் வளர்ப்பு விவசாயிகளுக்கு எந்த வகையில் பயனளிக்கும்?
0: பொதுவாக சார் மூங்கில் வள பயிர் பயிர் செய்வதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா

0: சார், நம்ம தஞ்சை மாவட்டங்களில் ஒரு சில இடம் டெல்டா மாவட்டங்களில் மூங்கில் பயிர் நல்லாவே வளருதுங்க சார். இருந்தாலும் விவசாயிகளுக்கு இது வந்து நல்ல ஒரு வருமானம் உள்ள பயிரான்னு பார்க்கும்போது, ஏன்னா இது வளர்த்த பிறகு அதனுடைய விற்பனை, அதை வந்து அறுவடை செய்வது, இதெல்லாம் நிறைய இடர்பாடுகள் இருக்குது மூங்கில் பயிர் செய்வதை பொறுத்த வரைக்கும்.
1: இப்போ விற்பனை வாய்ப்பு இருந்தால் அதற்கு ஏற்றவான மர வகைகளை
0: தேர்வு செய்து கொள்ளலாம்.
1: சரி, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிகளுக்கு வந்திருக்கிறோம். விவசாயிகள் இந்த வேளாண் காடு வளர்ப்பு அப்படின்னு அதை ஒரு தேர்வாக எடுக்கும் பொழுது எந்தெந்த விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தினா, ஒரு நீங்கள் சொல்வது மாதிரி ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு 3-5 லட்சம் வரைக்கும் வருமானம் கிடைக்கும், அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்?
0: அதாவது விவசாயிகள் வந்து சார், ஒரு நிலப்பரப்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த வகையான வேளாண் காடுகள் திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றது முதல்லையே வந்து ஒரு பிளானிங்கோடு தான் இறங்கணும். அதில் மர வகை பயிர்கள் பண்ண போகிறாங்க, அதில் ஊடு பயிராக என்ன பயிர் பண்ண போகிறாங்க, அதில் கால்நடை வளர்ப்பில் என்ன பண்ண போகிறாங்க, கோழி வளர்ப்பா, ஆடு வளர்ப்பா, இல்லை மாடு வளர்க்க போகிறாங்களா, இல்லை மீன் பண்ணை வைக்கிறாங்களா, இல்லை தேனி வளர்ப்பு இருக்கா, எந்த வகையான இதை பண்ண போகிறோன்ற ஒரு பிளானிங் இருக்கணும் சார். இது எல்லாமே பண்ணும்போது இதில் நம்ம கொஞ்சம் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பயிருக்குண்டான இடைவெளியை கொடுக்க வேண்டும். அதுக்கு தேவையான நீர்ப்பாசனங்களை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் நல்ல பலனை அடையலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வேளாண் காடுகள் திட்டத்திலேயே சவுக்கு பயிர் முக்கியமான ஒரு நல்ல ஒரு பணப்பயிராக இருக்குது இன்றைய சூழ்நிலையில். மற்ற மரங்களை விட இது வந்து குறுகிய கால பயிர், வெறும் 3 ஆண்டு கால பயிர், மர வகையிலேயே மிக குறைவான காலத்தில் நம்மளுக்கு வந்து வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் சவுக்கு பயிருங்க. 3 ஆண்டு காலத்தில் பயிர் செய்யும்போது அதை முறையாக பராமரிக்கும் போது 1 வருடத்திற்கு 1 லட்சம் என்ற வருமானம் அளவுக்கு 3 வருஷத்தில் 3 வருஷம் ஆகிறது சார். இந்த பயிர் டிஎன்பிஎல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 58,000 விவசாயிகள் கிட்டத்தட்ட 2,80,000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ்நாடு அளவில் வனத்தோட்டங்களாக டிஎன்பிஎல் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. டிஎன்பிஎல் விவசாயிகள் பொதுவாகவே சார் இந்த மர வளர்ப்பை வந்து ஒரு முதலீடாக தான் பார்ப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை, அதாவது அவங்களுடைய குழந்தைகளை படிப்பி வைப்பதற்கு, இல்லை ஒரு திருமணத்துக்காக, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா 3 ஆண்டு காலத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருவாய் கிடைக்கிறது ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் விவசாயம் பண்ணும்போது. அதனால் இந்த சவுக்கு மரங்களில் விவசாயிகள் நல்லா பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
1: சரி, இப்போ என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தினா நீங்கள் சொல்லக்கூடிய லாபத்தை எடுக்க முடியும்? ஒரு நீங்கள் சொல்வது மாதிரி ஒரு திட்டமிடுதல் வேணும், மர பயிர்களை தேர்வு செய்யணும், முறையாக பராமரிக்கணும். இதை தாண்டி என்னென்ன விஷயங்களில் விவசாயிகள் கவனம் செலுத்தணும்?
0: அதாவது இந்த மர வகைகளை பொறுத்தளவுக்கும் சார், அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு பூச்சி நோய் தாக்குதலோ அந்த மாதிரி ரிஸ்க் கம்மியான உள்ள ஒரு கிராப் தான் சார். மெயினாக நம்ம நடவு முறை, உர கட்டுப்பாடு, நீர் மேலாண்மை, இதில் முறையாக வந்து நம்ம கவனம் செலுத்தினாவே நம்ம இந்த வருமானத்தை எடுத்துடலாம்.
1: நிச்சயமாக இந்த ஒப்பந்த விவசாயமும் நீங்கள் உங்கள் நிறுவன மூலமாக
0: செய்து தருகிறோம்.
1: சரி சரி, நிறைய இந்த வேளாண் காடுகள் வளர்ப்பு குறித்து விவசாயிகள் எப்படி பலன் பெறலாம், எப்படி லாபம் பெறலாம்ங்கிற நிறைய ஒரு உபயோகமான தகவல்கள் இன்றைக்கி நம்ம நேயர்களுக்கும் நம்முடைய விவசாயிகளுக்கும் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக வருகின்ற 5 ஜூன் உலக சுற்றுச்சூழல் தினம், இந்த சுற்றுச்சூழல் ஒரு பொறுப்போடு நம்முடைய விவசாயிகளும், அதே கட்டத்தில் நம்ம மரம் நடக்கூடிய விவசாயிகளுக்கு லாபம் பெறக்கூடிய வகையிலையும் மரம் வேளாண் காடுகள் வளர்ப்பில் விவசாயிகள் கவனம் செலுத்துவாங்கன்னு நம்புவோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பயனுள்ள தகவலை தந்தமைக்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இதுவரை லாபம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு குறித்த நேர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவன உதவி மேலாளர் ஏ செல்வராஜு அவர்கள். உடன் உரையாடினார் மித்ரா. இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது. கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். நேரம் 8 மணி, இனி கேட்கலாம்.

சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் சமூகம், பொருளாதாரம், கல்வி ரீதியாக முன்னேறும் போதுதான் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் நீட்டிக்கப்பட்ட இரண்டாம் கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. 2028 இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு முதற்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவுள்ளது. முதற்கட்ட ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 46 லட்சம் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஜெர்மன் நாட்டின் துரிஞ்சியா மாகாண அதிபர் மாரியோ வாய்ட்டுடன் குவாண்டம் தகவல் தொடர்பு மற்றும் ஒளியியல் ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இந்தியா ஜெர்மன் நாடுகள் அறிவியல் தொழில்நுட்பம், புத்தாக்கம், மக்கள் சார் உறவுகளில் வலுவான ஒத்துழைப்பை பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா உள்ளிட்ட 5 நீதிபதிகள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். 2025 தேசிய பஞ்சாயத்து விருதுகள் நாளை புதுதில்லியில் வழங்கப்படவுள்ளன. நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட 42 பஞ்சாயத்துக்கள் இந்த விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் விதிமுறைகள் 2026 மத்திய அரசு மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி இந்தியாவிற்கு 180 நாட்கள் வருகை தரும் வெளிநாட்டவர் தங்கும் காலத்தை நீட்டிக்க விரும்பினால் விசா முடிவதற்கு முன்பாகவே பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முன்னதாக விசா காலம் முடிந்து 14 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு வரும் 8 தேதி வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். வரும் 9 தேதி வேட்புமனுக்கள் ஆய்விற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் போட்டி இருப்பின் வரும் 18 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் கூறினார். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் மற்றும் திருவையாறு வட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேத விவரங்கள் குறித்த கணக்கெடுப்பு முடிவடைந்தவுடன் முதலமைச்சரிடம் தெரிவித்து நிவாரணம் வழங்க வழிவகை செய்யப்படும் என்றார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத கல்குவாரிகள் அனுமதியின்றி கனிமங்களை எடுத்துச் செல்வதை தடுப்பது, புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கல்குவாரிகளில் எடுக்கப்பட்ட மேல் நடவடிக்கை குறித்தும் அபராதம் வசூலிப்பதை உறுதி செய்வது குறித்தும் துறை அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் ஓராண்டு தொழில் முனைவோர் சான்றிதழ் படிப்பிற்கான மாணாக்கர் சேர்க்கையை தொடங்கியுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்துடன் இணைந்து இந்த பயிற்சி வழங்கப்படவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஜமாபந்தியில் நல்லூர், ஜெகநாதபுரம், ஆத்தூர், காரனோடை உள்ளிட்ட 11 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா, குடும்ப அட்டை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை வழங்கினர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை வரும் வியாழக்கிழமை கேரளத்தில் தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டான்டனில் இன்றிரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் டெமலைனர் இணை பின்லாந்தின் ஹாரி, பிரிட்டனின் ஹென்றி இணையை நாளை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் மகளிர் கால்பந்து அரையிறுதியில் நாளை இந்தியா பூட்டானை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதி போட்டியில் நேபாளம் பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. Thank you.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியினருக்கு உயர்கல்வி மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று கல்வி உதவித்தொகை திட்டத்தின் பழங்குடியின பயனாளிகளிடையே உரையாற்றிய அவர்,

0: இசைக்கு ஏழு ஸ்வரங்கள், ஆனால் தமிழர்களை பொறுத்தவரை ஐந்து ஸ்வரங்கள் தான். ஈ லை ய ரா ஜ. மகிழ்ச்சியோ சோகமோ பரவசமோ கண்ணீரோ புன்னகையோ, அதை இசையால், இளையராஜாவின் இசையால் கரைப்பவர்கள் நாம்.
1: காதல் வந்தாலும் ராஜா, தனிமை வந்தாலும் ராஜா, மழை பெய்தாலும் ராஜா, மனம் உடைந்தாலும் ராஜா. இன்று அந்த இசை அரசனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் இசை நம்முள் எழுப்பிய உணர்வுகளை நினைவுகளாக மாற்றிக்கொள்ளும் ஒரு மணி நேர பயணம்தான் இது ராஜாவின் ராக ராஜ்யம்.

0: என்ன, சில நேரம் அது ஒரு நினைவு, சில நேரம் ஆறுதல், சில நேரம் யாரிடமும் சொல்ல முடியாத உணர்வுகளுக்கான ஒரு மொழி. அப்படி நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு தருணத்திற்கும் பின்னணியா இருக்கிற ஒரு பெயர் தான் இளையராஜா. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ராஜாவின் ராகராஜ்யம்.
1: அந்த ராகதேவன் பத்தி அவருடைய பல பாடல்கள் அவர் இசையமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 8000 பாடல்களுக்கு மேலே இசையமைச்சிருக்காரு, 1500 படங்களுக்கு மேலே கம்போஸ் பண்ணியிருக்கிறார். அப்படியான இசையமைப்பாளர் அவர். அவரை பத்தி ஒரு சுவாரஸ்யமான சில தகவல்களை நம்ம இந்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்கலாம். அதுல முதல்ல இந்த அன்னக்கிளி பாடல், அன்னக்கிளி படம் தான் அவர் முதல் முதல்ல நம்ம இசையமைச்சார். 1976 வந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அன்னக்கிளி உனை தேடுதே பாடல். அந்த பாடலுக்கு அவர் வந்து சென்னை கலங்கரை விளக்கத்தில் லைட் ஹவுஸ்லேருந்து கிட்டத்தட்ட இப்போ எம்ஜிஆர் சமயம் இருக்கிற இடம் வரைக்கும் 200-300 தடவை நடந்து அந்த வரியை இசையமைச்சேன், அந்த மெட்டு இசையமைச்சேன் அப்படின்னு தன்னுடைய நேர்முகத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும்னா, சிந்து பைரவி திரைப்படம் ஏறுமுக ஸ்வரங்கள், அதாவது அசண்டிங் நோட்ஸ், அந்த மெட்டில் இசையமைச்ச பாடல் தான் அது. அதாவது ஆரோகணம் அவரோகணம் அப்படின்பாங்க, அந்த ஆரோகணத்தில் இசையமைச்ச பாடல் தான் சிந்து பைரவி படத்தில் கலைவாணி பாடல்.
0: ஆமாம், அதில் வந்து என்னென்னா, அந்த படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அந்த பாடகரோட ஒரு ஃப்ளாப் இருக்கும் அவரோட செக்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா அவரோட வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகமாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து பாலச்சந்தர் அவர்கள் வந்து இசைஞானிக்கிட்ட சொன்னாராம். அப்போ தான் வந்து சொன்னால், இது ஏறுமுகமாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பாட்டு அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து அமைச்ச ஒரு பாடல் தான் இந்த பாடல். இப்போ நீங்கள் சொன்ன பாடல்
1: முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கர்நாடக இசையை மையப்படுத்தி தான் அந்த படம் ஃபுல்லாக இசையமைச்சிப்பார். கர்நாடக அப்படின்றது வந்து கர்நாடக மாநிலத்தில் பிறந்த ராகம் அல்ல. கர்நாடகம் கர்ண கூட்டல் அடகம், அதாவது காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடியது தான் இந்த கர்நாடக இசை அப்படின்றது அதை முழுக்க முழுக்க மிக பிரமாதமாக பண்ணியிருப்பாரு இளையராஜா.
0: இதை பற்றி நேர்களும் வந்து நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச இளையராஜா அவர்களுடைய பாடலையும், ஏன் அந்த பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு வரியில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். 938-546-102-1

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க ராஜாவின் ராகராஜ்யம்.
1: இளையராஜாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கி 1 மணி நேரம் 20 இசை இனிமையில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இளையராஜா பற்றிய ஒரு சில தகவல்கள், அவருடைய பாடல் பிரியத்தலைவர்கள். இந்தியாவோட முதல் 3D படமான மைடியர் குட்டிச்சாத்தான், அதுக்கு வந்து அவர் தான் இசையமைச்சார் கம்ப்யூட்டரில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விக்ரம் திரைப்படம் சவுண்ட் ட்ராக் ரெக்கார்டு, அதையுமே வந்து அவர் தான் இசையமைச்சார். இன்னொரு குறிப்பிட்ட தகவல் பார்த்திங்கன்னா, தளபதி படத்தில் வரக்கூடிய ராக்கம்மா திரைப்பட பாடல், அந்த பாடலில் 50 கிட்டார் ஒரே மாதிரி ஒரு பிசிறு கூட இருக்காது அந்த பாடலுக்கு இசையமைக்கும் போது. அதில் இன்னொன்று, மணிரத்னம் அவங்க வந்து இந்த ஒளிப்பதிவு படம் போது சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி தேவார பாடல் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த பாட்டுக்கு இடையில் அப்படின்னும் போது, இவங்க இளையராஜா வந்து சரின்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டார். ஒளிப்பதிவு முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, பாட்டை வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னோடனே மணிரத்னம் அங்கே வந்து, எங்கே நான் கேட்டது இல்லையே அப்படின்னோடனே இவர் அப்போ தான் மறந்து போனதே இவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்க, தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அந்த தேவார பாடல் அதை பாட சொல்லி உடனே ரெக்கார்ட் பண்ணி அந்த பாடலை சேர்த்துருப்பார். அது வந்து அந்த பாடலில் கொஞ்சம் பிசுறு தட்டின மாதிரி இருக்கும். ஆனால் அந்த படம் வெளியானதுக்கப்புறம் அந்த போர்ஷன் தான் இந்த படத்துக்கே எடுத்து கொடுத்தது.
0: அழகாக இருக்கும்,
1: வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த பாடல் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும்.
0: கண்டிப்பா, நீங்க இப்ப சொன்ன மாதிரி அந்த விக்ரம் திரைப்படம் இருக்கு இல்லையா, இளையராஜா வந்து இந்த படத்துக்காக பல புதுமைகளை வந்து புகுத்தி இருக்கிறாரு. இந்தியாலேயே முதல் முறையா இந்த படத்துக்கு தான் கணினியை பயன்படுத்தி பாடல்களும் பின்னணியும் வந்து இசைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற இந்த டெக்னோ எலக்ட்ரானிக் இது எல்லாத்தையுமே, எலக்ட்ரோ பாப் எல்லாத்தையுமே அன்னைக்கே வந்து அவர் வந்து பயன்படுத்தி எல்லாத்துலயுமே வந்து முதன்மையா இருப்பார்ல, அதுல வந்து இந்த விஷயத்திலயும் அவர் தான் முதன்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: இன்னொரு விஷயம் அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, அந்த படம் மட்டும் இல்லை, இன்னொன்னுன்னா இளையராஜாவோட தனித்துவமான சில முயற்சிகளை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, வீணை வரக்கூடிய இடங்கள்ல கிட்டாரை வைக்கிறது, கிட்டார் வரக்கூடிய இடங்கள்ல வீணை வைக்கிறது. ஏன்னா அவருக்கு வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேஞ்ச் என்ன அப்படின்றது ரொம்ப கிளியனாக தெரியும். மற்ற இசையமைப்பாளர்களுக்கு வந்து எந்தெந்த இசைக்கருவில் ஆர்கெஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. ஆனால் இந்த கருவிக்கு எந்த ரேஞ்சில், ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது, அது கிட்டாராக இருக்கட்டும் வீணையாக இருக்கட்டும், இப்படி இசைக்கருவிகள் இருக்கக்கூடிய பார்த்தீங்களா, அந்த இசைக்கருவிகளில் எந்த ரேஞ்சில் ஒரு கருவியை இயக்குனா அது என்ன மாதிரி சப்தம் வரும் அப்படின்றத வந்து முழுமையாக அந்த நுட்பத்தை தெரிந்தவர் இளையராஜா. அதை பிரமாதமாக அவர் பயன்படுத்தினார் ஒவ்வொரு பாடல்கள்லையும்.
0: ஆமாம், நேயர்களுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா அவர்களுடைய பாடலை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம், உங்களுடைய பேர் மற்றும் ஊர், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா அவர்களுடைய பாடல் அது ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் சேர்த்து அனுப்புங்க. 938 546 102.1

சொல்லும். உறவுகள் எனக்கு என இருந்தது, கனவுகள் பாதியில் கலைந்தது, ஆம் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது, யுத்தத்தால் அதோ அதோ விடியது, சத்தத்தால் அராஜகம் அழியது, ரத்தத்தால் அதோ தலை உருளுது, சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது, துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம்.

கருள்வது பிழையே வா, பகைவனை அழிப்பது முறையே. பொறுப்பது புழுக்களின் இனமே, ஆம் அழிப்பது புலிகளின் குணமே. எட்டிப்போ இதோ புலி வருகிறது திட்டத்தால், அடாவடி ஒழியுது சித்தத்தில், மனோபலம் வருகிறது மொத்தத்தில், அதோ பகை அழியுது துடிக்கிது புஜம். ஜெயிப்பது நிஜம் பக்கிட்ட பக்க திமிதா தீம், பக்கிட்ட பக்க திமிதா தீம், பக்கிட்ட பக்க திமிதா தீம், பக்கிட்ட

0: இளையராஜா அவர்களோட இசை உலகளவுல பேசப்படுறதுக்கு அவரோட அசாதாரணமான இசை நுணுக்கங்களும் சோதனைகளும் தான் காரணம். தமிழ் சினிமா பாடல்கள்ல அவர் கையாண்ட பல சுவாரஸ்யமான இசை ரகசியங்களை தான் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ராஜாவின் ராகராஜ்யம் நிகழ்ச்சியில.
1: இப்போ அபி, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் புகுத்தியிருக்கிறாரு. இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லக்கூடியன்னா, மாறுபட்ட இசை முரண்களை இசைத்து ஒத்திசைவாக இசையமைத்தவர் இளையராஜா. அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, சொல்ல துடிக்குது மனசு, இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய பூவே செம்பூவே பாடல், கேஜே யேசுதாஸ் குரலில் அந்த பாடல் வரும். அந்த பாடலில் பார்த்திங்கன்னா, கர்நாடக இசை, வெஸ்டர்ன், ஹிந்துஸ்தானி இப்படின்னு மூணு இசையையுமே அந்த ஒரே பாடலில் புகுத்தி வெற்றி கண்டவர் இளையராஜா. இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா, ஆட்டோராஜா திரைப்படத்தில்

0: சங்கத்தில் பாடாதன்னு ஒரு பாடல் வரும்.
1: அந்த பாடல் வந்து, அதாவது நம்ம எப்பயோ ஒரு ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு மியூசிக் டைரக்டர் வராங்க அப்படின்னா ஒரு பீரியடை வந்து அவங்க பெருசாக ஒரு ஜென்ரேஷனையே வந்து கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரசித்து கேட்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது. அதுவும் மலையாளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடலையும் வந்து இதே பாடலை அந்த மலையாள வெர்ஷனை வந்து எல்லாரும்
0: தும்பி
1: கொண்டாடிட்டு
0: வாடி
1: இருக்காங்க.
0: வரும்.
1: ஆமாம்.
0: அதில் அந்த தகவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி, அவர்
1: ஆ
0: வந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி
1: ம்
0: இந்த நான்கு மொழிகள்லையுமே இந்த பாடலை ஒரே மெட்டில் இசையமைச்சிருக்கிறார். ஆட்டோராஜா திரைப்படம் தமிழில், ஓலங்கள் அப்படின்ற திரைப்படத்தில் மலையாளத்தில், நிரக்ஷனா அப்படின்ற தெலுங்கு திரைப்படம், அவுரி ஏக் பிரேம் கஹானி அப்படின்ற ஹிந்தி திரைப்படம், அது மட்டும் இல்லாமல் கண்ணே கலைமானே அப்படின்ற படத்துலையும் இந்த ஒரே பாட ஒரே மெட்டில் அந்த சங்கத்தில் பாடாத அந்த பாட்டை வந்து அவர் இசையமைச்சு வெற்றி பெற்றிருக்கிறாரு இளையராஜா.
1: அதாவது இந்த வெஸ்டர்ன் கவுண்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, தொழில்நுட்பம் வந்து மேற்கத்திய இசையில கவுண்டர் பாயிண்ட் அப்படின்றது ஒரே நேரத்தில் ரெண்டு இல்லைனா அதுக்கு மேற்பட்ட வெவ்வேறு மெலடிகளை ஒரே பாடலில் வந்து ஒலிக்க செய்கிறது தான் வந்து பண்ணுவாங்களாம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா, ஆனால் ரொம்ப நுணுக்கமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதை தமிழில் இளையராஜா அவர்கள் ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தியிருப்பாரு. எந்த பாடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமாலையை தோல் செய்கிறவா அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா இதில் கவுண்டர் பாயிண்ட் வந்து அவர் பண்ணியிருப்பார். ஒருத்தர் பாடும் போதே இன்னொருத்தர் வந்து ஓவர்லாப்பிங்ல அது வேற வேற மெட்டில் வந்து பாடிட்டே வருவாங்க. ஆனால் குழப்பாது. இப்போதான் வந்து எப்படின்னா ஒரு சிங்கர் மேல் சிங்கர் பாடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஃபீமேல் சிங்கர் வந்து தனியாக இன்னொரு ட்ராக் இன்னொரு நாள் பாடிட்டு போயிருப்பாங்க. அப்போ அப்படி கிடையாது, எல்லாரும் ஒன்றா ஒரே நேரத்தில் பாடுற மாதிரி இருக்கும். அந்த ஓவர்லாப்பிங் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். நேயர்கள் அவங்களுடைய பிடிச்ச பாடல்கள் எல்லாமும் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்ஜி நகர்ல இருந்து ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து துணை இருப்பாள் மீனாட்சி திரைப்படத்தில் வர சுகமோ ஆயிரம் உறவோ காவியம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கான். அந்த பாடல் வந்து ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பாடல்ல வர கதாநாயகி வீணைய மீற்றபடி பாடுவாங்களாம். அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த பாடல் முழுக்கமும் வீணை ரொம்ப சிறப்பா பேசும், பாடும், அழும், சந்தோஷப்படும், இத்தனை பாவங்களையும் அந்த வீணை இசையிலேயே கொண்டு வந்திருப்பாரு இளையராஜா அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அழகா இருக்குல்ல. அதாவது இப்ப நிறைய நேயர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வந்து நமக்கு தெரிவு பண்ணி அனுப்பிட்டே இருக்கிறாங்க. என்ன பாடல் பிடிக்கும்ன்றத விட அந்த பாடல் ஏன் பிடிக்கும் அப்படின்ற காரணத்தையும் சேர்த்து அனுப்ப மறக்காதீங்க. 938-546-102 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க அனுப்பலாம். கேட்டு நினைச்சிருக்கிறீங்க, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: மனதின் வெற்றிடத்தை இசையால் நிரப்பியவர் வாழ்க்கையின் அத்தனை தருணத்திற்கும் இசைஞானியின் பாடல் நிரப்பும். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 ராஜாவின் ராகராஜ்யம்.
1: இது ராஜாவின் ராகராஜ்யம். இளையராஜாவோட பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. இளையராஜாவுக்கு வந்து பல விஷயங்களை வந்து புதிய முயற்சி எடுக்கிறதுல அவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம், யாருமே தொடாத ஒரு விஷயத்தை எடுக்கிறது. அதுக்கு நம்ம குறிப்பிட்டு இரண்டு விஷயங்களை சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த புது நெல் புது நதி திரைப்படத்தில் வரக்கூடிய கருத்தம்மச்சான் பாட்டு இப்போ ரொம்பவே ட்ரெண்டாச்சு அந்த பாட்டு.
0: அதாவது ஒரு பாடலில் வந்து மீண்டும் மீண்டும் கேட்க வைக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு நிறைய விஷயம். அது வந்து புதுசாக இப்போ வந்து டியூட் படத்தில் கூட அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக எல்லாராலையும் முணுமுணுக்கப்பட்ட ஒரு பாடல். கல்யாணம்னா அந்த பாட்டு இல்லாமல் இப்போ இல்லைங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த பாடல் இல்லையா.
1: ஆமாம், அந்த படத்தில் இளையராஜாவோட புதிய முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரிமை மேளம். அதை வந்து யாருமே வந்து திரைப்படங்களில் அப்போ பயன்படுத்தலை. அந்த இதே இசையை எப்படி வைக்கிறதுன்னு தெரியாத இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு வரிகளையும் பார்த்தீங்கன்னா, கருத்தம் வச்சான் கஞ்சத்தானே எதுக்கு வச்சான் பார்த்தீங்கன்னா, ஊரிலையும் ஊ ஊணும். அது வந்து உரிமை மேளத்தை வந்து அந்த பாடலில் இளையராஜா பயன்படுத்தினார்.
0: ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க வந்து அனுப்பியிருக்கிறாங்க நம்ம நேயரில் ஒருத்தவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன மாப்பிள்ளை படத்தில் காதோரம் லூலாக்கு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், பாடல் முழுக்க கிளாரினெட் இசைக்க விட்டுருப்பாரு, அதோட அந்த குதிரை குளம்பொழிக்கு ட்ரம்ஸ் அசத்தலாக மேட்ச் பண்ணியிருப்பார் அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. லால்குடி விஓசி நகர்லேருந்து ஜெயசுதாஸ் ரவிச்சந்திரன் அவர்கள்.
1: ஆமாம், ரொம்ப சிறப்பான தகவல். இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா, மண் வாசனை திரைப்படம், இந்த திரைப்படத்தில் இந்த பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு, இந்த பாடல் எழுதுனது அவர் கவிஞர் வைரமுத்து. அவருடைய நேர்முகத்தில் அவர் சொன்னது, அதாவது இளையராஜாவோட திறமைக்கு இது ஒரு சான்று. என்ன அப்படின்னா, இவர் வந்து மெட்டு போட்டு முடிச்சிட்டார் இளையராஜா, மெட்டெல்லாம் பாடலுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சு அந்த இசையை வந்து இவர் கேட்கறதுக்காக வராரு. வைரமுத்து கேட்க வராங்க இசைய. ஆனால் வைரமுத்து என்ன பண்றாங்க, பாடலில் எழுதிட்டு வந்துடுறாரு. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருக்கு அப்படின்ற வரிகளை எழுதி முடிச்சுட்டு அவர் இடையில ஒரு வரி எழுதியிருப்பாரு, மாலையிட நேத்து தாலி செய்ய நேத்து காத்திருக்குன்னு. இந்த வரிக்கு வந்து இவர் வந்து முன்னாடியே, அதாவது இளையராஜா வந்து என்ன அப்படின்னா, கவிஞர்கிறத தான் எழுதுவார், இந்த வரியை தான் எழுதுவார், அந்த வரிக்கு இந்த இசை சரியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு கல்யாண மியூசிக் அந்த இடத்துல போட்டிருப்பார். நாதஸ்வரத்தையும் தவிலையும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த இடையில அந்த வரி வர இடத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த வரி வரத்துக்கு முன்னாடி இந்த இசையை தான் இளையராஜா அந்த இடத்துல இசையமைச்சிருப்பார். வைரமுத்து வந்தோன்னே அந்த இசையை கேட்டோன்னா ரொம்ப நெகிழ்ந்து போயிருந்தாராம். ஏன்னா தான் எழுதின வரிக்கு இதுதான் சரியாக இருக்கும் நினச்சிட்டு வரும்போது இவர் அதுக்கு முன்னாடியே அந்த இசையை அந்த பாடலில் புகுத்தியிருப்பார். இது இளையராஜாவோட ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு இசையமைப்பு இது.

கண்டிப்பா. அதே மாதிரி இந்த தனித்துவமான பேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பொதுவா பாடல்கள்ல பேஸ் கிட்டார் அப்படிங்கிறது தாள கட்டுக்கோப்பு இருக்கு, அதாவது இந்த ரித்தமோட சேர்ந்துதான் பின்னணியில பயன்படுத்துவாங்க. ஆனா இளையராஜா அவர்கள் பேஸ் கிட்டாரை ஒரு தனி மெலடியாவே வந்து மாத்திருப்பாரு. அது இந்த மேகம் கொட்டட்டும் பாட்டு, ரோசா பூ ஆடி வந்தது, அக்னி நட்சத்திரம், அந்த பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னணியில ஒலிக்கக்கூடிய அந்த பேஸ் கிட்டாரோட இசையை மட்டும் தனியா கவனிச்சு கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு பாடலுக்கு இணையா மெட்டு இருக்கும். அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா தனி ஒரு பாடலே இன்னொரு பாடல் சேர்ந்து வர மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நேயர்களே, உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா பாடல்களையும் எதுக்காக பிடிக்கும்ன்ற காரணத்தையும் சேர்த்து அனுப்புங்க. 938 548 1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எனக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. இது ராஜாவின் ராகராஜ்யம். சிம்பொனி சிகரம் தொட்ட தமிழர், 50 ஆண்டுகள் தமிழர்களின் சுவாசத்தோடு கலந்தது இவரின் இசை.
1: இளையராஜா பற்றி நம்ம இன்றைக்கி சுவாரஸ்யமான தகவல்கள் அவருடைய பாடலை பற்றி கேட்டுட்ருக்கிறோம். அவருடைய சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் 3 படத்துக்கு ரீரெக்கார்டிங் கம்போசிங் பார்த்திங்கன்னா, ஒரே நைட்டில் 3 படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து முடிச்சு கொடுத்துருக்குறாரு. 1984 பார்த்திங்கன்னா 100 பாடல்கள் ஒரே மாதத்தில் அவர் இசையமைச்சிருக்கிறார். 84 இப்போ பீக்கில் இருந்த பார்த்திங்கன்னா 36 படங்களுக்கு வேலை செஞ்சிருக்காரு. 100 பாடல்கள், 36 படங்களை சேர்ந்து 100 பாடல்கள் கம்போஸ் பண்ணது இந்திய சினிமாவில் இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு சாதனை.

0: தகவல்கள் அவருடைய பாடலை பற்றி கேட்டுட்ருக்குறோம். அவருடைய சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் மூணு படத்துக்கு ரீ ரெக்கார்டிங், கம்போசிங் பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் மூணு படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து முடிச்சு கொடுத்துருக்குறாரு. 1984 பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள் ஒரே மாதத்தில் அவர் இசையமைச்சிருக்கிறார். 84 இப்போ பீக்கில் இருந்த பார்த்தீங்கன்னா 36 படங்களுக்கு வேலை செஞ்சிருக்காரு. 100 பாடல்கள், 36 படங்களை சேர்ந்து 100 பாடல்கள் கம்போஸ் பண்ணது இந்திய சினிமாவில் இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு சாதனை. அதே மாதிரி இசை அமைக்கிறதுல வந்து ரொம்ப குறைந்த நேரத்தில் எல்லா பாடல்களுக்கு இசை அமைத்துக்குள்ள அவர் அடித்து கால் இல்லை. அப்படி குறிப்பிட்டு சொல்லதுன்னா பார்த்தீங்கன்னா 45 நிமிடத்திற்குள்ள 9 பாடல்கள் ஆர்கே செல்லமணியோட செம்பருத்தி திரைப்படத்துக்கு அவர் இசையமைச்சு கொடுத்தாரு. இன்னொரு விஷயம், சின்னத்தம்பி திரைப்படம், அதுக்கு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம்தான். 30 நிமிஷத்தில் அதில் உள்ள அத்தனை பாடல்களுக்கும் அவர் இசையமைச்சு கொடுத்தாரு. அது அவரே குறிப்பிட்டு சொன்னது, இப்போ ஒரு படத்தில் 6 பாட்டு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் 3 மெட்டு கொடுப்பார். அப்போ 18 மெட்டு ஒரு பாட்டுக்கு. அதை மாதிரி ஒரே நேரத்தில் 6 படத்துக்கு, ஒரு படத்துக்கு 18 மெட்டு, 6 படத்துக்கு 18 மெட்டு கொடுப்பார். யாராவது வந்து திருப்பி கேட்குறப்ப கரெக்டாக அந்த இசையை எடுத்து கொடுத்துருவார். இந்த சின்னத்தம்பி படத்தில் இன்னொரு நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம், பி வாசு அவங்க இந்த திரைப்படத்தை இவங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கப்ப கடைசி கிளைமேக்ஸ் சீனில் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த இவங்களுக்கு மனோரமாவுக்கு வந்து பொட்டு வைக்கிற சீன், அப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு இசை அமைச்சிருப்பார். அப்படியே சோகம் இழையோடு இசை அமைச்சிருப்பார். உணர்ச்சி பொங்கக்கூடிய விஷயம் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாசு வந்து நினச்சிட்டு இவர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து இசையே அமைக்கல, பேக்ரவுண்டில் இசையே இருக்காது. அப்போ இவர் வாசு வந்து சண்டை போட்டிருக்காரு இளையராஜன்ட்ட, ஐயா இந்த மாதிரி நீங்கள் இசை அமைக்கலாம் நல்லா இருக்காதே, வாசு நீ பேசாமல் இரு, நீ படத்தை தியேட்டரில் பாரு. அப்போ மக்களோட உணர்ச்சி குவியல் தான் அந்த இடத்துக்கு இசை, பின்னணி அசை இசை வந்து எந்த இடத்துல கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் ரொம்ப நுட்பமாக பயன்படுத்தக்கூடியவர் தான் இளையராஜா.
1: அதே போல் ஒரு வருஷத்தில் 57 திரைப்படங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்குறாங்க, 57 திரைப்படங்கள் ஒரு வருஷத்துக்கு வாரம்னு எடுத்துக்கிட்டாலே 52 வாரம் தானே, எப்படி 57 படம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இப்போது இந்த வேலையை இதை விட உன்னால் சிறப்பாக பண்ண முடியும் நான் கேட்டால் நீ என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், ஆ பண்ண முடியும் அப்படி பண்ண முடியும்னு தான் சொல்கிறேன், நான் பண்ணுவேன். அதாவது எப்படி நான் வந்து மூச்சு விடுறது வந்து நீங்கள் ரொம்ப சிறப்பாக மூச்சு விடுறீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி அபத்தமாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நான் தான் இசை, எனக்கு வந்து அப்படி ஒரு இசை எனக்கு பிடிக்கும், அதை வந்து நான் செய்கிறது வந்து என்னோடய தொழில் கிடையாது, அது வந்து நான் தான், அது என்னோட மூச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பாரு.
0: ஆமாம், இந்த விஷயத்தில் இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா, அவங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜா பற்றி சொல்லும் போது சொன்னாங்கன்னா, இளையராஜாவுக்கு வந்து ரெண்டே விஷயம்தான் தெரியும் உலகத்தில், ஒன்று இசை, இரண்டாவது அவங்களுடைய அம்மா. இதை தவிர அவருடைய உலகம் இது ரெண்டு மட்டும்தான். அதனால தான் அவர் வந்து இசையை வந்து உணவா, உணர்வா, உயிரா தன்னுடைய வாழ்க்கையில் இளையராஜா அவங்க வச்சுருந்தாங்க.

0: கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்னக்கிளி ஒன்று தேடுது அப்படின்னு மண்ணின் இசையோட தமிழை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தென்னகத்தோட அடையாளங்களையே மீட்டவர் நம்ம இளையராஜா அவர்கள். அவர் தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ராஜாவின் ராக ராஜ்யம் நிகழ்ச்சியில.
1: இளையராஜா அவங்க பார்த்தீங்கன்னா கிராமிய இசை தொடங்கி எல்லா இசையுமே மேற்கத்திய இசை வரைக்கும் எல்லா இசையுமே தன்னுடைய பாடல்களில் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பாடல்கள் இப்போ அவருடைய நேர்முகத்தில் சொல்லியிருக்காரு, சில பாடல்களோட தழுவல் தான் நான் வந்து இந்த இசை அமைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம ஒரு 2 பாடல்களை நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து அபூர்வ சகர்கள் படத்தில் வரக்கூடிய புது மாப்பிள்ளைக்கு அந்த பாடலோட இத தழுவல்னா, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் அப்படின்னு அந்த இசை வரும். அந்த மெட்டை ஒட்டி தான் இவர் இந்த பாடலை வந்து இசை அமைச்சு இவருக்கு கொடுத்துருந்தாரு நம்மளுடைய கமல்ஹாசனுக்கு. அதே மாதிரி தம்பியோட இசையை, தன்னோட தம்பியோட இசை, அதாவது கங்கை அமரன் இசையமைத்த இந்த ஒரு பாடலை தழுவி இவர் ஒரு பாடல் கொடுத்துருந்தார். அது வந்து மிகப்பெரிய ஹிட் பாடல். இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதை கேட்ட உடனே எல்லா கவலைகளுமே மறந்து போயிடும். அப்படியான பாடல் தான் அது. மௌனம் சம்மதம் திரைப்படத்தில் வரக்கூட கல்யாண தேன்நிலா பாடல், கேஜிஎஸ்எஸ் பி சுஷீலா அவங்க பாடியிருப்பாங்க. அந்த பாடல் எதுலேருந்து அவர் தழுவல் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீலவான ஓடையில் வாழ்வே மாயம் திரைப்படம், அந்த படத்தோட மெட்லேருந்து தான் இந்த படத்துக்கு வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேற வேற மாதிரி தெரியும். ஆனால் அவர் சொல்லும் போது சொன்னார், இந்த படத்துலன்னா இதுக்கு நான் வந்து இசை அமைச்சேன்.

0: அப்படின்னு சொல்லிட்டு
1: இப்ப இந்த
0: தன்னுடைய
1: தழுவல் பத்தி பேசும்போது எனக்கு யுவன் சங்கர் ராஜா ஞாபகம் வராரு, அவருடைய மகன். அவர் வந்து சொல்லுவாரு, நிறைய படங்கள்ல வந்து பாடல், என்னோட பாட்டை எல்லாரும் கொண்டாடுறீங்கன்னா அது நான் எங்க இருந்து எடுத்திருப்பேனா, எங்க அப்பாவோட எங்க இருந்தாவது எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது டைரக்டா முன்னாடி இருக்கிற ஒரு போர்ஷன்ல இருந்தெல்லாம் எடுக்கிறது இல்லை, எங்க இருந்தாவது நடுவுல வரக்கூடிய ஒரு இசையில இருந்து ஆரம்பிச்சு அதுல இருந்து எனக்கு கிடைக்கும், அவரோட பாடலை கேட்கும்போது அங்கிருந்து தான் என்னோட பேஸ் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஒரு பாடல் ஹிட் ஆகுறது அப்படிங்கிறது கூட சாதாரண விஷயம்தான், ஆனா டயலாகே இல்லாத ஒரு சீனை கூட மனசுக்குள்ள நிறுத்தி வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இல்லையா. அதுல ராஜா சார் வந்து ஒரு மெஜிஷியன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கேரக்டர் அழகிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்ணில் வந்து கண்ணீர் வர வைப்பாரு, ஒரு காதல் சொல்லாமலே புரிய வைப்பாரு இல்லையா. இதெல்லாம் அவர் தாங்க கிங். அதுவும் ஒரு தனிமையான ஒரு சீன் அப்படின்னா அதுல நம்ம கூட வந்து கனெக்ட் பண்ண வைப்பாரு. இந்த மாதிரியான பல படங்கள்ல நம்ம சீன் நினைவுல இருக்கோ இல்லையோ அந்த பிஜிஎம் வந்து இன்னமுமே வந்து நம்ம மனசுக்குள்ள எப்பயுமே இருந்துட்டே
0: முதல் மரியாதை திரைப்படம். முதல் மரியாதை திரைப்படத்துக்கு வந்து இளையராஜா இசை அமைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையும் பாத்தீங்கன்னா அந்த மரத்தடி சீனா இருக்கட்டும், இவர் ராதா மேல ஒரு பயப்படுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு தனித்துவமான இசையமைச்சிருப்பாரு. ஆனா அந்த இசையமைக்கல இன்னொரு கூடுதல் தகவல், சிறப்பு தகவல் அப்படின்னா அந்த முதல் மரியாதை திரைப்படத்தை வந்து முழுமையா படத்தை எடுத்துட்டு அவங்க பாரதிராஜா வந்து இளையராஜிட்ட கொடுத்து இதுக்கு இசையமைச்சிரு, பின்னணி இசையும் பாடல்களும் போட்டு அப்படின்றப்ப அந்த படத்தை இவர் பார்த்துட்டு இந்த படம் கண்டிப்பா ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் உனக்காக இசையமைச்சு கொடுத்துட்றேன், எனக்கு இந்த படத்துக்கு வந்து காசு வேண்டாம் அப்படின்னு இளையராஜா சொல்லிட்டாங்க. ஆனால் இளையராஜாவோட இசையில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் இளையராஜா பலமுறை கேட்டும் பாரதிராஜா அந்த பணத்தை வந்து கொடுக்கவே இல்லை இளையராஜாக்கு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் கேட்டோம் ராஜாவின் ராக ராஜ்யம். ஒரு மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னு தெரியவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நம்ம வாழ்க்கையில் சிலரை பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும். அப்படி நம்ம எல்லாரோடையும் இசையாக வாழ்ந்துட்டுருக்கிறவர் தான் இளையராஜா அவர்கள். இந்த பிறந்த நாளில் அவருக்கு நம்ம மனசார்ந்த அன்பையும் நன்றியையும் சொல்லலாம். இன்னும் பல தலைமுறைகளுக்கு அவரோட இசை இப்படியே உயிரோட பேசிக்கிட்டே இருக்கட்டும்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 9:15:32. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நேர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இடைவிடா இசைமழை. இனிய இரவை தாளாட்டும் தென்றலாக பாடல்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இடைவிடா இசைமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. இனிய ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இனிய இரவு இதவாக்கிக் கொண்டிருக்கின்றது. இனிய ராகம் இடைவிடாத இசைமல்லை திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இனிய ராகம் இடைவிடா இசைமழை. நேர்கள் இணைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே. வாட்ஸ்அப் வழியில் நேர்களின் விருப்ப கானங்கள் காற்றலைகள். விருப்ப கானங்களை அனுப்ப 938 546 102 1.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 10:24. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz. நேர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பாலக்காடு கேவி நாராயணசுவாமி அவர்கள் பாட்டு, நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் முதலில் ஆண்டவனே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், சண்முகப்பிரியா ராகம், ரூபக தாளம்.

நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பாலக்காடு கே வி நாராயணசுவாமி அவர்கள் பாட்டு, நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், வி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஸ்வர்ண கால என தொடங்கும் ஸ்வர்ண வெங்கடேச தீட்சிதர் இயற்றியது கல்யாணி ராகம் சங்கீர்ண திரிபுட தாளம்.

நேர்கள் இதுவரை கேட்டு அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பாலக்காடு கே வி நாராயணசுவாமி அவர்கள் பாட்டு, நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 11:23. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.